வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒரு புத்தமதிய புதிய ஒரு அதிகாலை பொழுதும் மலர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையலாம். இறைவனை முன்னும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நேரம் 5:35 கொண்டிருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். அதே போல www.vasanthfm.lk கூட அமைந்திருக்கலாம். உண்மையான தொலைபேசி இலக்கங்கள் 0312-2505-01 அதே போல 0112-2505-11 கலைப்பு ஏற்படுத்தலாம். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதனூடாகவும் வரலாம். 0160-47-102-6 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதனூடாக வந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த நல்ல பல விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாதுகா சின்ன தம்பி இணைந்திருந்தார். அதே போல மனைவி பூமிகா, அதே போல நித்திய ஸ்ரீ ஸ்ரீதரன், அதிகரன், நாகேந்திரன், சின்னையா மகாதேவன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, ஐயக்கன், ஏடியன் தொட்டு ஸ்வாஜிங் எல்லாரையும் மன்னித்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. எல்லாரையும் மன்னித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாங்க ராசையா லிந்துலிருந்து வந்திருந்தார், மனைவி பத்மினி, அதே போல டினு, ரச்சன், வசந்தி, இது நல்ல பல விஷயங்களில் ஈடுபடுகின்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இதே போன்று காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கும் மாதலை சிவமூர்த்தி, இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி வசந்த உறவுகள் நிகழ்ச்சி கட்டிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை தொடர்ச்சியாக அனுப்பி வைக்க முடியும். அது மட்டுமல்ல ஃபேஸ்புக் கூடாக முனைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஹேட்டன் கலாதேவி, ஐயாத்துறை முருகதாஸ், சபிக்ஷன், தபிக்ஷா, வீரையா, திருச்செல்வம், அருள்மொழி, அங்கமுத்து, குணசீலன், சண்முகநாதன், ஏஎஸ் பாலச்சந்திரன் எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. அதே போல பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலிலிருந்து அன்பான சொந்தங்கள் அத்தனை நல்ல பல காரியங்களில் ஈடுபடுகின்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்கள் பதிலிலிருந்து ராஜேந்திரன், தாசமணிக்கம் ராஜேந்திரன் என்று சொல்ல இருக்கிறார். இதே போன்று இனிய காலை வணக்கம் சம்பளுக்கு அந்த பெரிய குறியானை வசந்தகுமார் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. கொழும்பு 15 மோதலை தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. வணக்கம் இனிய காலை, உங்களுக்கும் ஜிய நலமா இருக்கிறீங்களா? பாடலாம் அனைத்து இனிமே இருக்கிறது. நான் பருத்தித்துறையில் இருந்து அருள்மொழி எல்லோரையும் காலை வணக்கம் சொல்கிறேன். நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறேன். கட்டாயம் அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் ஃப்ரம்லவர் செல்வத்துறை நந்தகுமார் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. கொஸ்லாந்திலிருந்து கிருஷ்ணகாந்த், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் அக்கா, பாடல்கள் சூப்பராருக்கு வாழ்த்துக்கள். விஷ்மிதா, சரண்யா, சிவா, யோகராணி, விஜய, ரமேஷ் அனைவருக்கும் பாடல் தாங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கிழந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் வசந்தம் எஃப்எம் மேம், ஜெசுசன், ஜெஸ்மின், தலவக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே வசந்தம் சொந்தங்கள் ஃபேமிலிகள் எல்லாரையும் முடித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சிஸ்டர் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிற நவக்கடலேருந்து ரஜினோல். அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நிகழ்ச்சியும் பாடல்களும் தெரிவிலாம் அனைத்தும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணியா குறிஞ்சாங்கணியிலிருந்து அசுரத்தி நூர்ஜஹான் அன்பர், அதே போல ரேகா, ஸ்ரீயா, சரீனா, ஷாக்கிலா, ரிஜினியா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யோகா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், அதுக்கம் அம்பேத்தனிலிருந்து பனிமலர் இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அக்கா, மடக்கிழப்பு கொக்குவில் சிவரஞ்சினி அனைவருக்கும் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. கட்டயம் மாயம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாரு. வணக்கம் சொல்லி ஜிஆர் எப்படி நலமா இருக்கிறீங்களம்மா நிகழ்ச்சி சிறப்பாகமே வாழ்த்துக்கள். ஹட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறாங்க. ஓகே எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம், எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமினி சொல்லிக் கொள்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.

பேசவே நொடிகள் போதுமே. நல்ல பாடல் வந்து கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஜே ஜே திரைப்படத்துக்காக தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. கேட்டுட்டு இருக்கிறீங்க 8 மணி வரைக்கும் நான் ஜி அருங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் இப்பொழுது 5:44 நிமிடம்.

வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அழகான ஒரு புத்தமதி, ஒரு புதிய ஒரு காலை பொழுதும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. உன்னை நினைத்து திரைப்படத்துக்காக சிற்பியினுடைய வரிகளில் பாடல் கேட்டிருந்தோம். இசையில் நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு அழகான இனிமையான ஒரு புத்தமதி, ஒரு கூலியான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. 8 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களோட நினைந்திருப்பேன். 8 மணி வரைக்கும் நீங்கள் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கலாம். விடுமுறை நாள் அப்படிங்கிறது எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க, சொந்த மந்தங்களோடு சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நண்பர்களை சந்திக்கணும், எங்களுக்கு பிடிச்ச உறவுகளை சந்திக்கணும், நல்ல இடத்துக்கு போகணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இப்படி நல்ல நல்ல எண்ணங்களை நினைத்து நினைத்து எழுந்திருப்பீங்க. ஸோ இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரணும் அப்படின்னு சொல்லிக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்லிக்கொள்கின்றேன். நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளணும், வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும், நிகழ்ச்சியிலோடு நானும் இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும் நினைக்கும் போதே நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். அழைப்பு கிடைக்கல, லைன் பிஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் காலப்பட்ட தேவையில் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது, அதனூடாகவும் நீங்கள் வந்துட்டு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. நான் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஃபேஸ்புக் இருக்குது, அதனூடாகவும் இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், கீழே வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி வச்சுடுங்க. கட்டாயம் நானும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். நேரம் அதிகாலை 5:50 கொண்டிருக்கிறது. புதுமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு நானும் நீங்களுமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல பல பாடல்களும் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் மற்றொரு மணி கேட்கலாம். அது மட்டும் இல்ல, www.vasantham.org பக்கம் கூட இணைந்திருக்கலாம். இப்போது என்னோடு இணைந்திருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, வெள்ளவத்திலிருந்து சுந்தர் வந்திருந்தார், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தார். சுந்தரிடம் ஹட்டன் தற்போது அவர் வெள்ளவத்தையில் தனியருக்கும் மணியில் வேலை செய்வதாக சொல்லியிருந்தார். எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக வேணும், அவருக்கும் நல்ல நாளாக வேணும் வாழ்த்துக்கொள்கின்றேன். அதே போல அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தையிலிருந்து செல்வசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலுக்ஷானி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் அஸ்கில சுந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் இனிய காலை நேரம் வணக்கம் வாழ்த்துக்கள் சகோதரி. உங்களுக்கும் நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். பேர்வாலி தர்கா நகர் ரம்ஜான் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. மோதிர்பாட்டி திடலிருந்து கமலஹாசன் யசோதா இணைந்திருக்கிறாங்க. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் நானும் இணைக்கிறேன். ஒலிக்கும் அதாவது ஒல்லிக்குளம் மேற்கு முகமது ட்ராஃபி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அறிவிப்பாளர் சகோதரி, நீங்கள் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் விட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நானும் இணைந்து கொள்கின்ற ஜி எம் ரிஸ்வான் வேர்வழியிலிருந்து சொல்லியிருக்கிறாரு. இனி காலை நேர வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பாளர் ஜியா சிஸ்டர், நாங்களும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசர் வந்திருக்கிறாங்க ஸ்மார்ட் மாவட்டத்திலிருந்து. கந்தலா கே உவைதின் அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சத்தார், அருள்மொழி, ஆட்டோ விஸ்வநாதன் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டைம் உங்களுக்காக பாடல் வரும். சந்தோஷமான காலை வணக்கம் ஜி ஆர், இன்றைய நாள் நம் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கிறேன். ரவீந்திரன் நீர்கொழும்பிலிருந்து குட் மார்னிங்கோடு இணைந்து சொல்ல இருக்கிறாரு. கட்டாயம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் இல்லையா. ஹாய், சந்தோஷமான வணக்கம் நிகழ்ச்சி நானும் இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுதன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இனிய காலை வணக்கம் கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் இணைந்திருக்கிறாரு. அக்கறை பற்றி பொப்டைல நிசார் அன்பான இனிய காலை நேர வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதே போல ஹட்டன் கலாதேவி, ஐயாத்துறை முருகதாஸ், சபிக்ஷன் தவிக்ஷா, வீரையா திருச்செல்வம், அருள்மொழி அங்கமுத்து, குணசீலன், சண்முகநாதன், பாலச்சந்திரன் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேணு வந்து சொல்லியிருக்கிறாங்க, எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு மட்டும் நல்ல பாடல் கேட்கலாம். தொடர்ச்சியாக நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை எனக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பின் மூலமாகவும் வரலாம், ஃபேஸ்புக்கூடாக முனைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப்பில் இருக்கும் இருக்கு, அதனூடாக முனைந்து கொள்ளலாம், தொடர்ந்து முனைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல். நேரம் 5:53. பாடலின் சிறு சிறு திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் வருகிறது.

0: வசந்தத்தின் சந்தோஷ சேனல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்த மணித்தியாலத்துடன் சந்தோஷமாக அழகாக இனிமையான காலை பொழுதை வரவேற்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்க வசந்தத்தின் சந்தோஷ சேனல் நிகழ்ச்சியோடு. நான் ஜி ஆர். நேர்மை பொழுது காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா. எனக்கு 20 உனக்கு 18 ஏ ரஹ்மான் என்று செய்யல் நல்ல பாடல் இல்லை. சரி ஓகே, காலை பொழுது எல்லாரையும் சந்திக்க வேண்டும். அழகான ஒரு காலை பொழுது, விடுமுறை நாள், வீட்டில் இருக்கிறீங்க. ஸோ இந்த விடுமுறையை எல்லோருக்குடனும் சந்தித்து சந்தோஷமாக கடந்து போகிறது தானே விடுமுறை இல்லையா? சந்தோஷமான ஆரோக்கியமான நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். 2 மணி தேலத்தோடு நீங்கள் கேட்டுட்டு 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சேரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 6:07 ஆகிக் கொண்டிருக்கிறது. 8 வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்ப நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அடுத்து நல்ல நல்ல பாடல்களும் வர இருக்கிறது. இணைந்திருக்கலாம். இதே நேரத்தில் என்னுடன் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், மாத்தலையிலிருந்து சண்முகராஜ் இணைந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருந்தாங்க. அவர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் அன்பான வணக்கம் சொல்லி இணைந்திருந்தாங்க ராசையல் இந்துலையிலேருந்து மனைவி பத்மினி, டிலு, வசந்தி, வசன் எல்லாரையும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. நாங்களும் உங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றோம். இதே போல் அன்பான காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியோடு சேர்த்து கொள்ளுங்க. அழகன் தேவி வந்திருக்கிறாங்க எட்டியாந்தோட்டையிலிருந்து. அன்பான காலை வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ராஜன். இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இனி நிகழ்ச்சியோடு சேர்த்து கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்திருக்கிறாங்க. ஹாய், குட் மார்னிங் சிஸ்டர், காட் பிளஸ் யூ, பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறார். அன்பான மனைவி ஹசனா, அதே போல் மகன்மார்கள் கிருஷ்ணகாலன், கிருஷ்ணா, சூரியகுமாரன், வசந்தம் சின்னங்கள் அனைவருக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலேருந்து வீரமணி பாலன் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் ஊர்காவிட பற்றி தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு 6:30 இதயரத்னம் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சிஸ்டர் சந்திரா வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் கொழுமா இந்த ஸ்டீவன் ரயில நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதாக அன்பான காலை வணக்கம் ஜனக்ஷன் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. புத்தளத்திலிருந்து எல்லோரும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கு நல்ல பல விஷயங்களை அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக் ஊடாக இணைந்து என் நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், அதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அழைப்பை படுத்துங்க. 0112-2725-0001 கதை போல 0112-2725-0001 கலப்பிப்படுத்தலாம். வாட்ஸ்அப் விளக்கம் இருக்குது 0760-4700-2026 என்ற வாட்ஸ்அப் விளக்கம் இருக்குது. அதனூடாக உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல்.

சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியோடு நிரம்பி பொழுது 6:15 நிமிடம்.

அழகான ஒரு பாடல் புத்த முதியொரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை வசந்தத்தில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 6:21 ஆகிக் கொண்டிருக்கிறது. அல்லி அர்ஜுனா திரைப்படத்துக்காக ரஹ்மான் மியூசிக்கில் பாடல் கேட்டுங்க. வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் அக்கா, அன்பான இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான்லேருந்துள்ள உவாக்கலையிலிருந்து ஜெகதீசன், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்களின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. மகான் பஜேந்திரன், அதே போல திவ்யா, அஸ்வின் மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் அனைத்து உறவுகளுக்கும் நல்லா பாடுத்தாங்க. இப்போது அவங்க இருக்காங்களாம், கொழும்பு சிட்டி சென்டரில் இருக்கிறாங்க. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாட அனைத்துக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் சொல்ல இருக்கிறாங்க. கட்டாயம் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க. அதே போல் அன்பான வணக்கங்களோடு வந்திருக்கிறாங்க யாருன்னு சொன்னால், நிவத்திக்கலையிலேருந்து துலஸ்வல தோட்டத்தில் வசிக்கும் முரளி, ஜெசிந்தா தம்பதிகளின் செல்வ புதல்வி ஜெஸ்லினா இன்றைய தினம் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களாம். பேண்டட் தோட்டம் கீழ்பிரிவு சௌமியபுரத்தில் வசிக்கும் அம்மம்மா வீட்டில் வெகு விமரிசையாக கொண்டாட இருக்கிறார்களாம். இந்த நாளில் அம்மம்மா பிலோமினா, தாத்தா அருள்தாஸ், அதே போல் அப்பம்மா ரமேஸ்வரி, அதே போன்று அம்மா ஜெசிந்தா, அப்பா முரளி மற்றும் மாமா, மாமி, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா ஆகிய அனைவரும் அவங்களுடைய செல்ல குழந்தைகள் செல்ல குழந்தை ஜெஸ்லினாவுக்கு பெண்டி தோட்டம் புனித அந்தோனியாரர்களுடன் நீண்ட ஆயுளுடன் நல்ல அறக்கத்துடனும் மகிழ்ச்சியுடன் வாழ மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான இனிய பிறந்தநாளை வாழ்த்துக்களை சொல்கொள்கின்றோம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்பான இனிய காலை வணக்கம் உங்களுக்கும் வசந்தம் சொந்தங்களுக்கும். அவிசாவளி பெண்டி தோட்டத்திலிருந்து குமார் தங்கத்துறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அவங்களை நிகழ்ச்சியோடு கணித்து கொண்டாச்சு. அதே போன்று விமலா தேவி அம்மா இணைந்திருந்தாங்க. அனைத்து அறிவிப்பாள வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இதே போல் அன்பான வணக்கங்களோடு யாரெல்லாம் இணைந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவர்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹாய், குட் மார்னிங். ஜப்னால இருந்து ஸ்வஸ்தினி, இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு டே பெஸ்டான நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோட ப்ரே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறது ரொம்ப நன்றி. இன்றைய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சந்திரடி சைக்கிளா சந்திரசேகரம் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அன்பான காலை வணக்கம் வெதமுள்ள சிவகுமார், மனைவி மதி, மகன் விது, மகள் எல்லோரையும் எல்லா உறவுகளையும் இணைத்துக் கொள்வதாக சிவகுமார் வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் வட்டவலை டிஏ கலையிலிருந்து ஜெந்தன், மனைவி அபி மற்றும் விரோனுக்காக ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு நல்ல பாடல் கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒலிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலை தொடர்ந்து வசந்த எஃப்எம் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு கிடைத்திருக்கலாம்.

0: அடிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பது, ஞானசாரர் தேரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை காலமும் தலைமறைவாகியிருந்த நிலையில் அவர் தேடப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அதுரமான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அனோஜன விவகாரம் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடுவதற்கான குழு ஒன்று நாளை சவுதிக்கு விஜயம் மேற்கொள்ளவிருக்கிறது என்பதும் இன்னும் ஒரு பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இலங்கை ஊடகத்துறை வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாக அமைந்த நாள் நேற்றைய நாள். ஊடகத்துறை சார்ந்து இருக்கின்ற வேலைகளை தவிர நாட்டு மக்களுக்கான சேவைகள், அதிலும் கல்வித்துறையில் மிக முக்கியமான ஒரு அடித்தளத்தை எடுத்து வைத்திருக்கிறது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக அமைப்பு. எம்எம்சி ஐடிஎன் கேம்பஸ் மற்றும் ஜேஜேஎல் ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த சர்வதேச தொழில் மற்றும் கல்வி கண்காட்சி நேற்று தினம் கொழும்பு கால்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்றது. அதற்கான விவகாரங்கள் குறிப்பாக பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வின் போது பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் அதில் பிரதமர் கருத்துக்கள் முன்வைத்திருந்தார். அதே போல இலங்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை ஊடகத்துறையில் சுயாதீன தொலைக்காட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதுரமான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல் நேற்று தினம் தேகவிளை மிருகக்காட்சி சாலை வளாகத்தில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பினுடைய சிறுவர்தன நிகழ்வு இடம்பெற்றது. அதுரமான செய்திகள், பிரதமர் கலந்து கொண்டு விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இலங்கையுடைய முதலாவது பாடசாலை போசாக்கு மாநாடு நேற்று தினம் கொழும்பில் பிரதமர் தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். 10 மாதங்களுக்கு பிறகு வேராதனையை சென்றடைந்த உடரட்ட மெனிகே ரயில் என்பது தொடர்பான செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காலம். இது ஒரு ஏப்ரல் மாதத்திற்குள் முழுமையாக வெளிநாட்டு ரயில் சேவையை பூரணப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் பிரதானமாக வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல பிரதமருக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு வருகை தருமாறு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி, ஈரானிய கப்பல் விவகாரம் தொடர்பான செய்தி என பல முக்கியமான தகவல்கள் செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலாவது செய்தி, ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுமான செய்திதான் இடம்பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஞானசார தேரர் கைது. கழுத்துறை தினியாவல பகுதியில் மறைந்திருந்த நிலையில் போலீசாரிடம் சிக்கினார், நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை. வீரகேசரியின் தலைப்பு. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தி ஞானசார தேரர் மறைந்திருந்த நிலையில் நேற்று இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கழுத்துறை தினியாவல பகுதியில் அமைந்துள்ள லேனகிரிய ஆரண்ய சேனாசனத்தில், அதாவது பௌத்த தேரர்கள் தியானம் செய்யும் ஆசிரமம் அது, அங்கு மறைந்திருந்த நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றமும் மேல் நீதிமன்றமும் இருவேறு பிடியாணைகளை பிறப்பித்திருந்த நிலையில்தான் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்லாம் மார்க்கத்தையும் புனித அல் குரானையும் அவதூறு செய்யும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டம் அதிபரினால் தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றில் ஆஜராக தவறியதையடுத்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக ஸ்ரீ ராகலவினால் ஞானசார தேரருக்கு எதிராக பிடியாணை கடந்த 30ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் ஹோமாகம நீதிமன்றத்தின் முன்னாள் நீதவான் மற்றும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதவான் ரங்க திசாநாயக்க சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கமைய ஞானசார தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. எனவே ஊடகவியலாளர் பிரகித் அக்னலி கூட காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான வழக்கு 2016 ஜனவரி மாதம் ஹோமாகம நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்திற்குள் அனுமதியின்றி பிரவேசித்து கருத்து தெரிவித்தமை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்ததன் மூலம் ஞானசார தேரர் நீதிமன்றத்தையும் அரச சட்டத்தரணிகளையும் அவமதித்துள்ளார் என்பதாக குற்றச்சாட்டுகளில் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. எனவே குற்றச்சாட்டுகளின் பேரில் 2018 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தேரருக்கு 19 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் அத்தண்டனையை 6 ஆண்டுகளில் அனுபவித்து முடிக்கும் வகையில் தீர்ப்பளித்தது. பின்னர் அந்த தண்டனையிலிருந்து ஞானசார தேரரை விடுவித்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். குறித்த பொது மன்னிப்பு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு அரசியலமைப்புக்கு முரணானது என கூறி அத்தீர்மானத்தை செல்லுபடியற்றதாகுமாறு கூறி ஊடகவியலாளர் பிரகித் அக்னிகுடவின் மனைவியான சந்தியா அக்னிகுட உள்ளிட்ட குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்து முடித்த உயர்நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ஜனாதிபதி வழங்கிய பொது மன்னிப்பை செல்லுபடியற்றதாக தீர்ப்பளித்தது. எனவே அன்று உத்தரவை அறிவித்த நீதியரசர் ஜனக்னி சில்வா முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு வழங்கும்போது பின்பற்ற வேண்டிய சட்ட விதிகளை பின்பற்றாமல் தன்னிச்சையான முறையில் ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளார் என தெரிவித்தார். உயர்நீதிமன்ற உத்தரவின் பின்னரும் ஞானசார தேரருக்கு உரிய தண்டனை உத்தரவு அமல்படுத்தப்படாமை தொடர்பில் விடயங்களை முன்வைத்து மனுதாரர்கள் தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரம் கடந்த 29ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்த பிரதிவாதி ஞானசார தேரர் நீதிமன்றில் ஆஜராகவில்லை. அதன் காரணமாக அவரை கைது செய்து 1ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஞானசார தேரர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படாமையினால் அவரை கைது செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அன்றைய தினம் பகிரங்க பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு மேலதிகமாக ஞானசார தேரருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டதோடு இந்த உத்தரவை குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் போலீஸ் மா அதிபர் ஊடாக பிடியாணை உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் தேடப்பட்டு வந்த ஞானசார தேரர் மறைந்திருந்த நிலையிலேயே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விவகாரம். எனவே இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்டார். மீண்டும் தொடர்பான அடிப்படை உரிமை தாக்கல் செய்யப்பட மீண்டும் அந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டது. எனவே தற்போதைய ஜனாதிபதியும் தனக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலான கோரிக்கையில முன்வைத்திருந்தார். இவ்வாறு இருக்கதான் அவர் திடீரென தலைமறைவாக நீதிமன்றம் 2 பிடியாணைகளை பிறப்பித்த நிலையில் நேற்றைய தினம் ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்த தகவல்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி ஒன்று குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். கோதாவின் கைதை தடுக்க அடுத்த முயற்சி, மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை என்பது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் விவகாரம் தொடர்பாக கைது நடவடிக்கையை தடுக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ரிட்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவுக்கு எதிராக மேன் நீதிமன்றில் மேல்முறையீடு செய்ய உத்தேசித்திருப்பதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி குற்றப்புலனாய் திணைக்களம் கைது செய்வதை தடுத்து வைப்பதை தடுத்து உத்தரவிடுமாறு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹாந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக்கி ஆகியோரடங்கிய இரு நீதியரசர் கொண்ட அமர்வு நிலையில் பரிசீலிக்கப்பட்டதை அடுத்து மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை உத்தரவிட்டது. இருப்பினும் இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரமேஷ் டி சில்வா தனது கட்சிக்காரர் அறிவிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக அரசியலமைப்பு விதிகளின்படி மேல் நீதிமன்றில் மேல்முறையீடு செய்ய உத்தேசித்திருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்ட இரு நீதிபதிகள் கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு மனுவை விசாரணைக்கு அனுமதிக்குமாறு அறிவிப்பு அனுப்பவும் மறுத்துள்ளது என்பதாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அதை மேன்முறையீடு செய்வதற்கும் அவர்கள் இப்போது தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். அடுத்து தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி. கல்முனை தீவிரவாத குற்றச்சாட்டுகள் விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் உலமா சபை கோரிக்கை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். கல்முனை பிரதேசத்தில் தீவிரவாதம் தலை தூக்கியுள்ளதாக முன்னாள் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் பொதுச் செயலாளர் அஷேக் அர்கம் நூராமித் ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயகவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஜனாதிபதி தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு செயலணியின் கூட்டத்தின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக ஐஷேக் அர்கம் தினகரன் வாரமஞ்சரிக்கு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கல்முனை பகுதியில் மீண்டும் தீவிரவாத குழு தலை தூக்கியுள்ளதாகவும், தீவிரவாத குழு ஒன்றின் தலைவர் அப்பகுதியில் இருப்பதாகவும் அரசியல்வாதி ஒருவர் தெரிவித்ததாக குறிப்பிட்ட ஐஷேக் அல்கம் நூராமித், இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் கண்டு சட்டத்தை முன்னிறுத்த வேண்டும், குற்றச்சாட்டு ஆதாரமற்றதெனில் அதனை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். முஸ்லீம் சமூகத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அவர் இவ்வாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை ஒன்றை முன்வைத்து கடிதம் அனுப்பியிருப்பதாக அந்த செய்தியும் இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. திலீபனின் சிலை வைப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகள் என்ன, சந்தேக நபர்கள் யார், யாழ் நீதவான் போலீசாரிடம் கேள்வி என்பதும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நல்லூரில் அமைந்திருந்த தியாகி திலீபனின் நினைவேந்தல் திடலில் இருந்த திலீபனின் சிலை அகற்றப்பட்டமை மற்றும் ஒளிபரப்பு சாதனங்களை பயன்படுத்தியமை தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விவகாரத்தில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் யாவை, அது தொடர்பான சம்பந்தப்பட்டவர்கள் சந்தேக நபர்கள் யார் என்ற கேள்விகளை எழுப்பிய யாழ் நீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. யாழ்ப்பாணம் நீதவான் சே லெனின்குமார் முன்னிலையில் போலீசார் சமர்ப்பித்த பி அறிக்கை வெள்ளிக்கிழமை காலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் மீண்டும் இந்த கேள்விகளை எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அனோஜன் விவகாரம், நாளை சவுதி செல்லும் குழு, வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. அனோஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை குறைப்பதற்கான முயற்சிகள் குறித்து சட்ட முன்னெடுப்புகளுக்காக இரு ஜனாதிபதி சட்டத்தரணி உள்ளிட்ட நால்வர் அடங்கிய விசேட இலங்கை குழு நாளை திங்கட்கிழமை சவுதி செல்லவிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியின் உப்புல் குமார பெரும மற்றும் ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் இக்குழுவில் அடங்குகிறார்கள். அனோஜனுக்கு பொது மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான சட்ட ஏற்பாடு குறித்து இதன் போது ஆழமாக ஆராயவுள்ளதாக ஜனாதிபதியின் உப்புல் குமார பெரும வீரகேசரி வார வெளியீட்டுக்கு தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய மற்றொரு முக்கியமான செய்தி, அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையில் இருந்திருக்கிறோம். மற்றும் ஒரு செய்தி, இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் சைபர் தாக்குதல், சுற்றாடல், பொது சொத்து சேதமும் பயங்கரவாதமாகும் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. 1979 பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும், அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் பொது சொத்துக்கள், கலாச்சார சொத்துக்கள், சுற்றாடல் சேதம் மற்றும் மின்னணு அமைப்புகளால் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் மீதான சேதங்கள், அத்துடன் பொது சுகாதாரத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்கள் உட்பட பரந்தளவிலான செயல்களை பயங்கரவாத செயல்களாக வரையறுக்கிறது. உள்ளூர் சிவில் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளால் முன்னைய சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு துஷ்பிரயோகத்துக்கான சாத்தியக்கூறுகள் சுட்டிக்காட்டப்பட்டதை தொடர்ந்து அச்சட்ட மூலம் திரும்ப பெறப்பட்டது. பின்னர் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் உத்தரவின் பேரில் திருத்தப்பட்ட புதிய சட்டம் மூலம் செப்டம்பர் 22 அன்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே சட்டமா அதிபரனுடைய திணைக்களம் சட்ட மூலத்துக்கு ஒப்புதல் அளித்ததை அடுத்து புதிய சட்ட மூலத்தை புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக ஆகஸ்ட் 10 அன்று அமைச்சரவை கொள்கை அளவிலான ஒப்புதல் வழங்கியது. பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்த குறைபாடுகளையும் கடந்த காலத்தில் அதன் சர்ச்சைக்குரிய பயன்பாட்டையும் சரி செய்யும் வகையில் இந்த சட்ட மூலம் திருத்தப்பட்டிருக்கிறது. எனவே பயங்கரவாதத்தின் பரந்த வரையறையானது பொது பயன்பாட்டுக்கான எந்த ஒரு இடத்திற்கும் எந்த ஒரு பொது அல்லது தனியார் போக்குவரத்து அமைப்புக்கும் அல்லது எந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதிக்கும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்துவது, இது உயிருக்கு ஆபத்து அல்லது குறிப்பிடத்தக்க பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறை உண்டாக்கி கலாச்சார சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் உள்ளடக்குகிறது என்பதுதான் இங்கே முக்கியமான விவகாரம். எனவே இந்த விடயங்களும் இந்த சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட்டிருப்பதாகத்தான் சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காலம். அடுத்து இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இன்னும் ஒரு சட்டம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியே தலைப்பு வந்திருக்கிறது. நீதி சம்மத் வசர தெக்காய் ஆயோஜன மண்டலிய அகோசி யோஜனாவ தவம யட்டகாலா விதேஷ் ஆயோஜன சந்தகா தனி கவுலுவாக் சேவா சபையான் ஆயோஜன மண்டலிய அசமத்வி எத்திபவ அமெரிக்காவின் ராஜ் திபாத்மெத்து வார்த்தா கியா என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றுவதாக காரணம் கடந்த 2024 நிறைவேற்றப்பட்ட பொருளாதார பரிமாற்ற சட்டத்தின் இலங்கை முதலீட்டு சபையை ரத்து செய்து அதற்கு பதிலாக வேறு 5 நிறுவனங்களை அமைப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தாலும் 2 அதிகமான காலப்பகுதியை கடந்துள்ள போதிலும் இன்னும் முதலீட்டு சபை இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. இந்த விவகாரத்தில் இழுபறி நிலையே காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 2024 இது சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அது இன்னும் அமலுக்கு வரவில்லை. முதலீட்டு சபை தொடர்ந்தும் இயங்கி வருகிறது அல்லது ரத்து செய்யப்படவில்லை. எனவே அதனை ரத்து செய்து 5 நிறுவனங்களாக மாற்றி வரிசலமைப்பதற்கான திட்டங்கள் சட்டத்தினூடாக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதாக லங்கா தீப பத்திரிகை அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து கே டி லால்காந்த் அமைச்சர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. அரச தரப்பினரின் உரைகள் தெரிப்பதாக இரு ஊடகங்கள் மீது லால்காந்த பாய்ச்சல் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அரசாங்க தரப்பினர் உரைகள் இப்போது தெரியப்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் அரசாங்க பிரதிநிதிகளின் உரைகளை துல்லியமாக தேசிய கொள்கை விவகாரங்களாக அறிக்கையிடுவதற்கு பதிலாக இரு தனியார் ஊடக அலைவரிசைகள் அவற்றை வேண்டுமென்றே திரித்து கூறுவதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த குற்றம் சாட்டியிருக்கிறார். பொது நிகழ்வு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார். குறித்த இரு ஊடக நிறுவனங்களும் தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு புறம்பாக சித்தரித்து தனக்கும் அமைச்சின் செயலாளருக்கும் மற்றும் அரசாங்கத்துக்கும் எதிர்ப்புகள் அல்லது விமர்சனங்கள் எழும் வகையில் சித்தரித்திருப்பதாக குறிப்பிடுகிறார். இலங்கை தற்போது நெற்றைக்காக பயன்படுத்தப்படும் நிலப்பரப்பை மேலும் விரிவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சமீபத்தில் வெளியிட்ட கூற்றுக்கு எழுந்த விமர்சனங்களை தொடர்ந்தே அமைச்சரின் இந்த கருத்துக்கள் வெளியாகியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தடைபடப்படுகிறது. தான் கூறிய கருத்தை திரிவடைந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து குழப்பம் ஒன்றை ஏற்படுத்துகின்ற வகையில்தான் அந்த செய்திகள் தெரியப்படுத்தப்படுவதாக அமைச்சர் கே டி லால்காந்த இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அடுத்து இலங்கையில் நேற்று தினம் ஊடகத்துறை சார்ந்து ஒரு முக்கியமான மைல்கல்லாக மாறியிருந்தது. செய்திகளை அறிக்கையிடுவது அல்லது நிகழ்ச்சிகளை தருவதற்கு மேலாக சென்று ஊடகத்துறையில் இன்னும் ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக இலங்கை மாணவர்களை மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் புகழ் பூத்த அல்லது பிரபல்யமான பல்கலைக்கழகங்களில் தங்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு முக்கியமான சமூக பொறுப்பை நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு. அந்த வகையில் எம்எம்சி ஐடிஎன் கேம்பஸ் மற்றும் ஜேஜேஎல் ஓவர்சீஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் நிறுவனம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த இந்த ஐசிஇ கண்காட்சி நேற்று தினம் கொழும்பு கால்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்றது. அதன் போது முக்கியமான பல விடயங்கள் குறித்தும் அங்கு பேசப்பட்டிருக்கின்றன. எனவே சர்வதேச பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற மாணவர்களை சர்வதேச பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற பிரதிநிதிகளை நாட்டுக்கு வரவழைத்து அவர்களோடு இலங்கை மாணவர்களை கலந்துரையாடல் செய்ய வைத்து அவர்களுக்கான தேவைகள் சர்வதேச பல்கலைக்கழகங்கள் சென்று கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற அல்லது தங்களுடைய கல்வி தகமையை உயர்கல்வி தகமைகளை வெளிநாடுக்கு சென்று அங்குள்ள பல்கலைக்கழகங்களை பெற்றுக் கொள்வதற்கான எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவையை நாங்கள் நேற்று தினம் ஆரம்பித்திருக்கின்றோம். கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக இந்த ஐடிஎன் கேம்பஸோடு இணைந்து ஜேஜேஎல் ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனம் முன்னெடுக்கின்ற இந்த ஐசிஇ என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கரியர் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்போ 2026 கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. எனவே ஆன்லைன் மூலமாகவும் அதே போல சமூக வலைதளம் மூலமாகவும் இத்தொடர்பான விண்ணப்பங்களை கோரியிருந்தவர்களும் நேற்று தினம் அங்கு வந்திருந்தார்கள். நேற்று நேரடியாக கால்ஃபேஸ் ஹோட்டலுக்கு வருகை தந்தும் இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி, அதே போல பிரதி அமைச்சர் ஊடகத்துறை பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா அரிரத்ன ஆகியோர் தலைமையில் இந்த நிகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பினுடைய தலைவர் பிரியந்த வெதமுள்ள உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட மாணவர்கள், அவருடைய பெற்றோர் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த நிகழ்வின் போது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சீனா ஆகிய மூன்று நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். சீனாவிலிருந்து மூன்று பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகள், நியூசிலாந்திலிருந்து நான்கு பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகள், அதே போல ஆஸ்திரேலியாவிலிருந்து மூன்று பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகளிடம் மொத்தமாக 10 பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதிநிதிகள் அங்கு வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் சுயாதீன தொலைக்காட்சிக்கும் இடையிலான உடன்படிக்கை கைச்சத்திடப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் தங்களிடம் இருக்கின்ற பாடநெறிகள் அதுரவான விரிவான விளக்கங்கள், அந்த பாடநெறிக்கு தெரிவாகின்ற மாணவர்கள் அங்கு வருகின்ற போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அதே போல் அங்கு வந்த பிறகு அவர்களுக்கான தங்குமிட வசதி, அதே போல் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உள்ளிட்ட கட்டணங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துடைய பிரதிநிதிகளும் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றி அதனை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். எனவே அங்கு வருகை தந்த மாணவர்களும் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு தேவையானவற்றை தெரிந்து கொண்டதோடு எதிர்காலத்தில் தங்களுடைய உயர்கல்வியை வெளிநாடுகளில் மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை தாங்கள் பூரணப்படுத்தியிருக்க வேண்டும், என்னென்ன விடயங்கள் தமக்கு தேவை என்று பல விடயங்களை அவர்கள் நேற்று தினம் இந்த மாநாட்டின் போது சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுடைய பிரதிநிதிகளும் ஒவ்வொரு காட்சிக் கூடங்களை அமைத்து அங்கு வருகை தந்த மாணவர்கள் அங்கு சென்று அவர்கள் தங்களுக்கு எதிர்நோக்குகின்ற, தாங்கள் காத்திருக்கின்ற அடுத்த கட்டமாக டிப்ளோமாவா அல்லது டிகிரியா, மாஸ்டர்ஸா, பிஹெச்டியா, பிஎச்டியா என்று தங்களுக்கு எந்த நோக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கான வழிவகைகள், அதற்கான ஏற்பாடுகள், அந்த அவர்கள் எண்ணி பார்க்கின்ற நினைக்கின்ற அவர்களுக்கான கற்கை நிறைகள் இருக்கின்றன என்பது தொடர்பான சர்வதேச பல்கலைக்கழக பிரதிநிதிகளோடு இலங்கை மாணவர்களை கலந்துரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் நேற்று தினம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். அதன் போது பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த விவகாரத்தில் தாங்கள் வந்த நோக்கம் ஈடேறியிருப்பதாகவும் தங்களுக்கு இதனூடாக பாரிய நன்மைகள் கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணவில்லை. அடுத்த கட்டமாக இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான அல்லது ஆலோசனை வழங்கப்பட்ட மாணவர்களுக்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக அமைப்பினுடைய வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், ஐடிஎன் தொலைக்காட்சி, லக்கண்ட வானொலி, ஐடிஎன் கேம்பஸ், எம்எம்சி கேம்பஸ், அதே போல் ஐடிஎன் இவென்ட்ஸ், ஐடிஎன் மேக்ஸ் உள்ளிட்ட சகல நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து, ஐடிஎன் டிஜிட்டல் என சகல ஒன்றாக இணைந்து ஒரு கல்விக்கான புரட்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய முதற்கட்ட பணி நேற்று தினம் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிற விடயத்தை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்து நேற்று தினம் இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்திருந்த சிறுவர் நிகழ்வு நேற்று தெஹிவலை மிருகக்காட்சி சாலை வளாகத்தில் இடம்பெற்றது. பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரி அவர்களும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். அதே போல சுயாதீன தொலைக்காட்சியினுடைய எண்ணிய பலரும் இணைந்திருந்தார்கள். அது தொடர்பான நிகழ்வு குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம், கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்பிற்குரிய அதிரிகளே, பெற்றோர்களே மற்றும் எனது அருமை நண்பர்களே, சிறிய மனது பெரிய உலகம் 2026 உலக சிறுவர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாம் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு மற்றும் திஹிவலி கல்கிஸ் மாநகர சபை ஏற்பாடு செய்த ஆய்ச்சியில் லமாலோக்கிய சிறுவர் தின விசேட நிகழ்வை தெஹிவலை SDS ஜாயசிங்க மைதானத்தில் இப்போது நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன. அதுபோல இங்கு எமது நண்பர்களின் மகிழ்விக்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அதற்காகவே நீங்கள் தொலைக்காட்சியில் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தால் இப்போதே SDS ஜாயசிங்க மைதானத்திற்கே வாருங்கள். இப்போதே ஆய்ச்சியில் லமாலோக்கிய சிறுவர் தின விசேட நிகழ்வை ஆரம்பிப்போம். நன்றி.
2: மனதளவில் வலிமை, வளமான எதிர்காலத்திற்கான சிறுவர்கள் எனும் தொனி பொருளில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பும் தெஹிவலி கல்கிசே மாநகர சபையுடன் இணைந்து ஏற்பாடு செய்த சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்டங்கள் தெஹிவலி SDS ஜாயசிங்க மைதானத்திலும் மற்றும் தெஹிவலி மிருக காட்சி சாலையிலும் இடம்பெற்றன. நடனம், பாடல், இசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறுவர் தின கொண்டாட்டங்கள் களைகட்டின. சித்திர போட்டி, போத்தலில் தண்ணீர் நிரப்பும் போட்டி, இலக்கை நோக்கி வளையம் எறியும் போட்டி, பாடல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றன. அரசாங்கம் என்ற அடிப்படையில் கல்வித்துறைக்கு நாம் முக்கிய இடத்தை வழங்கியுள்ளோம். நடைமுறையில் உள்ள கல்வி முறையை விட இன்றைய உலகிற்கு பொருத்தமான கல்வி முறையை மாற்றுவதற்கு பல்வேறு மாற்றங்களை நாம் அறிமுகப்படுத்தி செல்கின்றோம். இவ்வருடம் முதலாம் தரத்திற்கு நாம் அறிமுகப்படுத்திய புதிய கல்வி மறுசீரமைப்பை 2027 இரண்டாம் தரத்திற்கும் 6 நாம் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். அதனூடாக மிகவும் சுதந்திரமாகவும் செயற்பாட்டு ரீதியாக சிறந்த பிரஜையாக மாறவும் பொருளாதாரத்திற்கான பங்களிப்பை வழங்கக்கூடியவர்களாக மாற்ற நாம் எதிர்பார்க்கின்றோம். இது எங்களது பாரிய வேலை திட்டமாகும். சகல பாடசாலைகளிலும் வசதி வாய்ப்புகள், டிஜிட்டல் வசதிகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளிலும் இவ்வருட இறுதிக்குள் டிஜிட்டல் இணைப்புகளை உறுதிப்படுத்த நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். பிள்ளைகளை விளையாடவும் சுதந்திரமாக செயற்படவும் பெற்றோர் வாய்ப்பளிக்க வேண்டும். அதற்கான அடிப்படை வசதிகளை நாம் ஏற்படுத்துவதோடு பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க, மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் ஜூசுப், தெஹிவலி கல்கிசே மாநகர முதல்வர் பரக்கும் சாந்த உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களுக்கு இன்று தெஹிவலி மிருக காட்சி சாலையை இலவசமாக பார்வையிடும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. அங்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் லக்கண்ட வசந்த வானொலி என்பவற்றின் ஏற்பாட்டில் சிறுவர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றதுடன் பெருமளவிலான சிறுவர்கள் இதில் கலந்து கொண்டனர். சிறுவர்களுக்காக பல்வேறு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன.
0: சிறுவர் கொண்டாடுவாங்க பார்த்திருந்தும் அடுத்து நேற்று தினம் இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றது. பிரதமர் தலைமையில் இலங்கையுடைய 2026 முதலாவது பாடசாலை போசாக்கு மாநாடு பிரதமர் தலைமையில் நேற்று கொழும்பு இடம்பெற்றது. அது தொடர்பான நிகழ்வில் பிரதமர் கலந்து கொண்டார். அதன்போது பிரதமர் பல விடயங்களை முன்வைத்திருந்தார். அது தொடர்பான நிகழ்வு குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம், கேட்கலாம்.
2: பாடசாலை போசணி வேலை திட்டத்தை நாட்டின் சுகாதாரத்தையும் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விரிவான வேலை திட்டமாக முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற 2026 தேசிய பாடசாலை போஷணி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரூடாக முன்னெடுக்கப்படும் இந்த போசணி திட்டத்தின் மூலம் 2026 8,990 பாடசாலைகளைச் சேர்ந்த 1.5 மில்லியன் மாணவர்கள் பயன்பெற உள்ளனர். இந்த திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் ஆய்வு தரவுகள் குறித்த பகுப்பாய்வுகள் மாநாட்டின் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றன. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மாணவர்களுக்கு நாளாந்தம் கிடைக்கும் உணவு நம்பகமானதும் போஷணியானதுமான உணவாக அமைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாணவரும் நாளை சிறப்பாக ஆரம்பித்து கல்வி நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பெரும் அர்ப்பணிப்புடன் வாழ்வார்கள் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லும் இக்காலகட்டத்தில் வரி செலுத்தும் மக்களின் பணத்தை செலவிடும் போது ஒவ்வொரு ரூபாய்க்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பாடசாலை உணவு திட்டத்தை விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறையுடன் நேரடியாக இணைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுரசேன வீரத்ன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
3: And for many of those children, this meal could probably be the most.
2: நாட்டின் முதலாவது தொலைக்காட்சி அலைவரிசையான சுயாதீன தொலைக்காட்சி ஊடக பணிகளுக்கு அப்பால் கல்வித்துறையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக முன்னெடுக்கும் முயற்சியை பாராட்டுகிறேன். எதிர்கால தலைமுறையினரின் நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்படும் இத்தகைய முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு புதிய கல்விக் கொள்கையின் ஊடாக வெளிநாட்டு மாணவர்களுக்கும் இலங்கையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும்.
0: அந்த வகையில் இன்று தினம் மேலும் பல முக்கியமான செய்திகளும் வந்திருக்கின்றன. குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு 5000 வீடுகளை அமைக்கின்ற செயற்பாடும் ஆரம்பிக்கப்பட போகிறது. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வை இருந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 வீடுகள் உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு நாளை உத்தியோகபூர்வமாக கையளிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கான 10000 வீடுகள் திட்டத்தின் கீழ் நிர்மாணப் பணிகள் நிறைவடைந்துள்ள 5000 மேற்பட்ட வீடுகள் நாளை மக்கள் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கின்றார். இந்த 10000 வீடுகள் திட்டத்துக்கு மேலதிகமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மேலும் 2500 வீடுகள் நிர்மாணப் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு தற்போது நிர்மாணப் பணிகள் நிறைவடைந்துள்ள 5000 வீடுகளையும் ஒரே நாளில் திறந்து வைக்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாடு முழுவதும் உள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த வீடுகளை கையளிக்கும் நிகழ்வுகள் நாளை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்க செய்திகள் பல வந்திருக்கின்றன. கோப்பாயில் புதிய வீடுகள் கையளிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி வருகிறது. கோப்பாய் பகுதியில் தேசிய மக்கள் சக்தி அரசின் வீட்டு திட்டத்தின் கீழ் தலா 20 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீடுகள் அண்மையில் பயனாளிகளிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. கோப்பாய் ஊரலு, கோப்பாய் மத்திய பகுதி, கோப்பாய் இருபாலை தெற்கு, J58 கோப்பாய், இருபாலை கிழக்கு மற்றும் கோப்பாய் நிலாவரை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்ட இவ்வீடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் முதன்மை விருதாக கலந்து கொண்டு பயனாளி குடும்பங்களிடம் வழங்கி வைத்தார். மக்களின் பாதுகாப்பான வாழ்விடத்தையும் அடிப்படை தேவைகளுக்கு ஒன்றாக வீட்டு தேவையை உறுதி செய்து வைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை காணலாம். இதேபோல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பெற்றோரை இழந்த சிறுவர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க அரசு நடவடிக்கை என்பதாகவும் அவர் தெரிவித்த ஒரு கருத்து முக்கியமாக இடம்பிடிக்கிறது. வடக்கு மாகாணத்தில் அதிகமாக குழந்தைகள் பெற்றோரை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கை கொடுத்து பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றிருக்கிறது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். வாழ்க்கைக்கான வலிமை, அதாவது திவ்யற்ற சவிய வீட்டு திட்ட பயனாளிகளுக்கான முதற்கட்ட காசோலை வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருதினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவிக்கின்றார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் வாழ்க்கைக்கான வலிமை வீட்டு திட்டம் பெற்றோரை இழந்த ஆதரவற்ற மற்றும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள பெண் பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கோடு முன்னெடுக்கப்படும் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாகும். வடக்கு மாகாணத்தில் அதிகமான குழந்தைகள் பெற்றோரை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் தாய் அல்லது தந்தையை இழந்தவர்களாகவும் சிலர் இருவரையும் இழந்தவர்களாகவும் மேலும் சிலர் குடும்ப ஆதரவின்றியும் வாழ்கின்றார்கள். இவ்வாறான குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சமூக மற்றும் பொருளாதார சவால்களை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு கை கொடுத்து பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திவ்யட்ட சவிய வீட்டு திட்டத்தின் கீழ் வீடமைப்பு பணிகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கத்தினால் 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அது கட்டம் கட்டமாக வழங்கப்படும். பயனாளிகள் தமது வீடமைப்பு பணிகளை விரைவாக ஆரம்பித்து இயன்றளவும் இந்த வருடத்துக்குள் அவற்றை நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீடமைப்புக்கு தேவையான மணலை குறைந்த செலவில் பெற்றுக் கொள்வதற்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளன. பயனாளிகள் தமது பிரதேச செயலகத்தின் ஊடாக உரிய அனுமதி பத்திரத்தை பெற்று மணலை பெற்றுக் கொள்ள முடியும். பயனாளிகள் தமது வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துவதற்கான ஏனைய அரசாங்க உதவி திட்டங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல் இன்னும் ஒரு செய்தி, வடக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்கள் உலக வங்கியோடு ஆளுநர் உயர்மட்ட கலந்துரையாளர் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் வடமாகாணத்தின் தொடர்புடைய செய்தியாக இடம்பிடிக்கிறது. வடக்கு மாகாணத்தில் உலக வங்கியின் நிதியுதவியோடு முன்னெடுக்கப்பட உள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் ஒன்று மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் அண்மையில் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போது மாகாணத்தில் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளின் தற்போதைய முன்னேற்றம், ஒப்பந்த நடைமுறைகள் மற்றும் திட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டன. குறிப்பாக அரசு மற்றும் தனியார் துறைகளின் கூட்டாண்மையோடு இத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் கோட்டை அபிவிருத்தி திட்டத்தில் தனியார் துறையின் பங்கேற்கை பங்கேற்பை உறுதியாக்கும் வகையில் உள்ளூர் வர்த்தகத்தின் சமூகத்தினுடைய கலந்துரையாடல்கள் நடத்தவுள்ளதாகவும் உலக வங்கி பிரதிநிதிகள் இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்தார்கள். வடக்கு மாகாணத்தின் உண்மையான அபிவிருத்தி தேவைகளை கண்டறிந்தும் அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் நிர்வாக ரீதியிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும் இக்கலந்துரையாடல் பெரிதும் வழிவகுத்திருப்பதாகவும் ஆளுநர் அவர்கள் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக சிகிச்சை பிரிவு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது சுகாதார அமைச்சருடைய செயலாளர் டாக்டர் அனில் ஜெயந்தவினால். அதுதொடர்பான அனில் ஜாசிங்கவினால் இந்த பிரிவு திறந்து வைக்கப்பட்ட தொடர்பான செய்திகளை நாங்கள் இப்போது பார்க்கலாம் கேட்கலாம்.
1: நடைபெற்ற இந்நிகழ்வில் சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜெயசிங்க பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு புதிய சிறுநீரக சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தார். சுகாதார அமைச்சின் சுமார் 250 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த நிலையம் சகல வசதிகளுடனும் கூடியதாக அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள், வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியங்களைச் சேர்ந்த சிறுநீரக நோயாளிகளுக்கு நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட வைத்திய சிகிச்சைகளை வழங்கும் நோக்கில் குறித்த சிறுநீரக நோய் சிகிச்சை பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. இந்நிகழ்வினை தொடர்ந்து வைத்தியசாலையில் புதிய சிகிச்சை பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் நோயாளர்களுக்கான வசதிகள் தொடர்பிலும் வைத்தியசாலையின் ஏனைய செயற்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது.
0: அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகிறது. 10 மாதங்களுக்கு பின் பேராதனை சென்று ரயில் தொட்டு முத்தமிட்ட கிராமவாசிகள் என்பதாக அந்த செய்தி இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. வெள்ளையரின் காலத்தில் ரயில் தண்டவாளங்கள் மரக்கட்டைகளில் மீதே அமைக்கப்பட்டன. அப்படி கட்டைகளின் மேல் அமைக்கப்பட்ட தமது ரயில் சேவை இறுதியாக கடந்த நவம்பர் 27 என்று வீசிய தித்வா சூறாவளியின் விளைவாக முடங்கி போனது. எனவே கடந்த வெள்ளிக்கிழமை காலை 5:28 நாங்கள் கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து 5:00 ரயில் ஏறினோம். 10 மாதங்களுக்கு பிறகு ரயில் மூலமாக பேராதனைக்கு செல்வதே எங்கள் பயணத்தின் நோக்கமாகும். அதிகாலை வேளையில் அங்கிருந்து பெரும்பாலான மக்கள் எங்களை வேறு கிராம செல்வர்கள் போல விசித்திரமாக பார்த்தார்கள் என்பதாக இந்த ஊடகருடைய உணர்வுபூர்வ அனுபவத்தை அடிப்படையாக வைத்து இந்த ரயில் பயணம் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே காலை 7:46 நாங்கள் ரம்புக்கணைக்கு சென்றிருந்தோம். போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க ரயில் அங்கு வந்திருந்தார். அமைச்சரை சந்திப்பதற்காக சில ரயில் பெட்டிகளை கடந்து சென்ற போது ரயில்வே ஊழியர் ஒருவர் வாலிபர் டோல்கி இசைத்து பாட்டு பாடி கச்சேரிகளை கொண்டிருப்பது காண முடிந்தது. அதன்போது அமைச்சரும் அந்த இசை கச்சேரியில் கலந்து கொண்டார். எனவே கடந்த நவம்பர் 27 இடம்பெற்ற தித்வா சூறாவளியினால் தாக்கத்தின் காரணமாக மலையக ரயில் பாதையில் கிட்ட 103 இடங்களில் பாரிய சேதங்களுக்கு உள்ளாகியிருந்தன. எனவே கட்டம் கட்டமாக அதனை நிவர்த்தி செய்து மறுசீரமைக்கின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில்தான் இப்போது கொழும்பு கோட்டையிலிருந்து பேராதனை வரையும் பேராதனையிலிருந்து கம்பளை வரையுமான இந்த பாதை புனரமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மலையக பெருந்தோட்ட பகுதியை பொறுத்தவரைக்கும் அதே போல மலைநாட்டு ரயில் சேவையை பொறுத்தவரைக்கும் அது அந்த மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்றியத்தொரு விவகாரம். எனவே அது கடுமையாக அந்த வீதிகள் சேதமடைந்தன. மலைப்பாங்கான பகுதியில் பாரிய மலைகள் ரயில் தண்டவாளங்களை சேதப்படுத்தியிருந்தன. அதே போல முற்று முழுதாக சில மலைப்பாங்கான பகுதியில் ரயில் பாதை இல்லாமல் போனது. அதற்கான முழுமையான நிர்மாண பணிகள் கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுதான் இந்த ரயில் போக்குவரத்து நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இவ்வாறு இருக்க இந்த ரயில் போக்குவரத்தை முழுமையாக சேவை கொண்டு வருகிறது. மலைநாட்டு ரயில் பாதையை முழுமையாக புனரமைக்கும் பணிகளை ஏறுவரும் ஏப்ரல் மாதத்துக்கு நிறைவு செய்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் அதனை சேவையில் ஈடுபடுத்த முழுமையாக சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக இன்று தினம் திவாயின பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உடற்ற தும்ரிய தாவணியை

2027 ஆண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நிறைவு செய்ய எதிர்பார்த்திருப்பதாக ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்திர பிரேமசிரி அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய திவைன பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே எதிர்வரும் 2027 ஆண்டு அடுத்த வருடம் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் பதுல்லை கொழும்பு கோட்டையிலிருந்து பதுல்லை வரையான அல்லது இந்த போக்குவரத்தை முழுமையாக சீர் செய்வதற்கு அல்லது இந்த ரயில் தண்டவாளங்களை புனரமைக்க நடவடிக்கைகளை பூரணப்படுத்தி மலையகத்துக்கான மலைநாட்டு உடலட்டம் எண்ணிக்கை ரயில் சேவையை முழுமையாக வளைவை போன்று இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மற்றொரு செய்தி ஒன்றும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. ராமர் பால மணல் திட்டை பார்வையிட 2 மணி நேர பயணம், ₹2500 கட்டணம் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. தலைமன்னாரிலிருந்து ராமர் பாலத்துடன் தொடர்புடைய மணல் திட்டுகளை பார்வையிடுவதற்கான விசேட படகு சேவை எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. ஒரு நபருக்கான பயண கட்டணம் ₹2500 என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் மற்றும் சோதனை ஓட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. நிலையில் படகு சேவையை ஆரம்பிப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றது. இதன்படி ஒரு படகில் அதிகபட்சமாக 7 பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். வன ஜீவராசிகள் திணைக்களம் ஒரு பயணிக்கு ₹140 கட்டணம் அறவிடும். படகு பயணத்துக்கு ஒரு பயணிக்கு ₹2500 கட்டணம் அறவிடப்படும். அதற்கமைய பயணிகளை கொண்ட ஒரு படகுக்கான கட்டணம் ₹17500 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணத்தின் மூலம் இலங்கைக்கு சொந்தமான 5 மணல் திட்டுகள் வரை சென்று பார்வையிட முடியும். கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி ராமர் பால மணல் திட்டுக்கான பரிச்சாத்த படகு சேவை ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் பயணிகளுக்கான சேவை ஆரம்பிக்கப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் தற்போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2 மணி நேர பயணம், ₹2500 கட்டணம். ராமர் பாலத்தின் ராமாயணத்தோடு தொடர்புடைய ராமர் பாலத்தினுடைய தொடர்புடையதாக கூறப்படுகின்ற அந்த 5 மணல் திட்டுகளையும் பார்வையிட மக்களுக்கு பொது அனுமதி வழங்கப்பட்டிருக்கு என்பதுதான் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரகத்துக்கு டிசம்பரில் விஜயம் செய்யுமாறு பிரதமருக்கு அழைப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் எதிர்வரும் டிசம்பர் 1 நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் நீர் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரியவுக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் அருணி அமரசூரியவுக்கும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதர் காலித் நாசர் அல் அமீருக்கும் இடையிலான பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தித்வா சூறாவளியை தொடர்ந்து இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரக அரசுக்கும் வழங்கிய இலங்கைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கிய ஒத்துழைப்புக்கு பிரதமர் இதன்போது நன்றியை தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நீர் முகாமைத்துவம் மற்றும் நீர் பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் குறித்தும் இரு தரப்பிற்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டது. நீர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிலையான மற்றும் நீண்டகால தீர்வுகளை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு வலியுறுத்தப்பெற்றுகிறது. திறமைமிக்க தொழிலாளர்களின் புலம்பெயர்வு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதோடு சர்வதேச தொழில் சந்தையில் இலங்கை திறமையான தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறைக்கு ஆதரவளிப்பதில் ஐக்கிய அரபு அமீரகம் காட்டும் ஆர்வம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. விவசாய தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் இதன்போது விரிவாக பேசப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் இடம்பெறுகிறது. இந்த ஈரான் கப்பல் விவகாரம் தற்போது மிகப்பெரும் பேசுபொருளாக சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. ஈரானிய கப்பல்களால் இலங்கைக்கு நெருக்கடி, அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இலங்கை சரக்கு போக்குவரத்து சேவைகள் சங்கம் வலியுறுத்தல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. இலங்கையின் கடலெல்லைக்கு சற்று அப்பால் ஈரானிய கொடியை ஏந்திய 19 கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டுள்ளன. இது ராஜதந்திர ரீதியில் எமது நாட்டுக்கு பெரும் நெருக்கடிகளை தோற்றுவிக்கூடிய நிலைமையாகும். எனவே அரசாங்கமானது காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அமெரிக்க மற்றும் ஈரானிய தூதரங்களின் அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சிக்கலுக்கு விரைந்து தீர்வை காண வேண்டும் என்பதாக சரக்கு போக்குவரத்து சேவைகள் சங்கம் இவ்வாறு அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல வெளிவகார அமைச்சர் தொடர்பான விளக்கம் ஒன்றையும் வழங்கியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தடைகள் விதிக்கும் அமெரிக்காவின் கொள்கை இலங்கைக்கு மட்டும் உரியதல்ல, வெளிவகார அமைச்சு விளக்கம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்ட கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது விநியோகங்களை வழங்கும் நிறுவனங்கள் மீது

அமெரிக்கா விதிக்கும் இரண்டாம் நிலை தடைகள் உலகளாவியதியில் அமல்படுத்தப்படும் பொதுவான கொள்கை நடவடிக்கையாகும். அவை குறிப்பாக இலங்கையை இலக்கு வைத்து எடுக்கப்பட்டவை அல்ல என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இலங்கை கடலுக்குள் அருகில் பயணிக்கும் ஈரானிய கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது விநியோகங்களை வழங்கினால் இலங்கை மீது சாத்தியமான தடைகள் விதிக்கப்படலாம் என அமெரிக்கா எச்சரித்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் தெளிவுபடுத்திய போதே வெளிவிவகார அமைச்சருடைய பேச்சாளர் துஷார ரொட்ரிகோ இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்ட கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது பொருட்களை வழங்கும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் அமெரிக்க நிதி அமைப்பை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை இழக்க நேரிடும் என தெரிவித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இந்த இரண்டாம் நிலை தடைகள் தொடர்பான அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்றது. இத்தகைய நடவடிக்கைகள் அமெரிக்காவின் பரந்த தடை கட்டுப்பாட்டு கொள்கையின் ஒரு பகுதியாகும். இது உலகளவில் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தக்கூடியதை தவிர இலங்கை மீது மாத்திரம் பிரத்யேகமாக சுமத்தப்பட்ட ஒன்று அல்ல. இத்தகைய தடைகளுக்கு உள்ளாகும் கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை. தற்போதைய மோதல் மற்றும் புவிசார் அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் உலகின் பிற கடல் பகுதிகளிலும் இவ்வாறான கப்பல்கள் பயணித்துக் கொண்டு வருகின்றன. வணிக கப்பல் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த இரண்டாம் நிலை தடைகளின் பயன்பாடு மற்றும் இதனால் தங்களது வர்த்தக நடவடிக்கை ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் ஏற்கனவே நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்த சூழலில் இதிலுள்ள உணர்திறனை கவனத்தில் கொண்டு உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த தரப்பினர் விழிப்புடனும் எச்சரிக்கையோடும் இவ்விடயங்களை கையாண்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மேலும் இதுதொடர்பாக சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய வீரகேசரி பத்திரிகைகள் வந்திருக்கின்ற மேலும் பல செய்திகள் தொடர்பை நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு மோசடி, சந்தேக நபருக்கு 14 வரை விளக்கம் அறியல் என்பதாகவும் இன்னும் ஒரு செய்தி இடம்பிடிக்கிறது வீரகேசரி பத்திரிகையில். இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு வாங்கித் தருவதாக கூறி நபர் ஒருவரிடமிருந்து 1.2 மில்லியன் ரூபாவை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பான சந்தேக நபர் நேற்று முன்தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 14ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரம் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அலுவலக உத்தியோகிகளாக ஆட்களை சேர்ப்பதாக தெரிவித்து தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் போலியான ஆவணங்களையும் அதிகாரிகள் போதும் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பதும் செய்தி. இன்னும் ஒரு செய்தி வீரகேசிலிருந்து, இணைய நிதி மோசடிகளை தடுக்க இலங்கையும் சீனாவும் கூட்டு முயற்சி, உயர்மட்ட சந்திப்பில் முடிவு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இலங்கையில் அதிகரித்து வரும் இணையவழி நிதி மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்காக சீன அரசாங்கத்துடன் இணைந்து கூட்டாக செயற்படுத்தப்படுவது குறித்து இலங்கை மற்றும் சீன அதிகாரிகளுக்கு இடையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும் இலங்கையில் உள்ள சீன தூதுவர் வெய் ஹவாயின் சிங்குக்கும் இடையிலான வியாழக்கிழமை பத்திரமலையில் அமைந்துள்ள அமைச்சர் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்களும் முக்கியமாக பேசப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, உஸ்பெகிஸ்தான் பெண் பாலியல் சுரண்டல், முச்சக்கர வண்டி சாரதிக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை என்பது வீரகேசரியின். மற்றும் ஒரு செய்தி, வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி உஸ்பெகிஸ்தான் பெண்ணை இலங்கைக்கு அழைத்து வந்து கட்டாய விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றத்துக்காக முச்சக்கர வண்டி சாரதிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 10 ஆண்டுகள் கடூழிய சிறைதண்டனையும் 10,000 ரூபாய் தண்டப்படமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது. குறித்த வழக்கு விசாரணை நேற்று முன்தினம் மேல் நீதிமன்றம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனைக்கோவை சட்டத்தினுடைய 360A(1) கீழ் மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜாயரத்னே தீர்ப்பை வழங்கினார். 2021ஆம் ஆண்டு உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒக்சானா கார்போவா என்பவரை கடத்தி கொழும்பில் உள்ள விடுதியொன்றில் பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வங்கி பரிவர்த்தனை பதிவுகள் உள்ளிட்ட சான்றுகள் மூலம் குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கிடமே நிரூபிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் சந்திக்கலாம்.

0: மற்றொரு செய்தி இருக்கிறது. எல்நினோ தாக்கத்திற்கு முன்னதாக விவசாய ஏற்றுமதி உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எதிர்வரும் ஆண்டின் ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு முன்னதாக நாட்டின் விவசாய ஏற்றுமதி உற்பத்தியை முடிந்தவரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. எல்நினோ காலநிலை மாற்றங்களை ஏற்படக்கூடிய தாக்கங்களை கவனத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை சாத்தியமான பொருளாதார இழப்புகளை ஈடு செய்யவும் அந்த பாதிப்புகள் தீவிரமடைவதற்கு முன்னரே ஏற்றுமதி வருவாயை கணிசமாக உயர்த்தவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சு தெரிவிக்கிறது. இவ்விடயம் சம்பந்தமாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் பிரதியமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவிக்கையில், ஜனவரி ஏப்ரல் காலப்பகுதிகளில் காலநிலை மாற்றங்கள் மாறக்கூடும் என்பதால் முன்னாயத்தமாக எவ்விதமான நடவடிக்கை எடுப்பது என்பதை குறித்து முன்கூட்டியே தீர்மானிப்பது கடினம். எல்நினோ காரணமாக தீவிர மழை வீழ்ச்சியோ அல்லது வறட்சி காலநிலையோ ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுவதால் அதன் பாதிப்புகளை முழுமையாக தடுப்பது நடைமுறை சாத்தியமற்றது. அதனால் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் ஏற்றுமதி பயல்களின் உற்பத்தியை முன்கூட்டியே அதிகரித்து வருவாயை உறுதி செய்யும் திட்டங்கள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேயிலை, ரப்பர், தென்னை மற்றும் நறுமணப் பொருட்கள் போன்ற விவசாய ஏற்றுமதி பயிர்கள் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாயில் முக்கிய பங்கு வகிப்பதால் அத்தகைய காலநிலை எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் ஏற்றுமதி உற்பத்தியை விரைவுபடுத்துவது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அவசியமாகிறது என்பதாகவும் பிரதியமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிவந்த மேலும் பல செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய திவைன பத்திரிகையில் மேலும் பல செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். என்ன சத்தியே தத வெசாக் ந காலகுண வித்யா திபார்ட்மெண்ட் என்பதாக இன்றைய தினம் லங்காதீ பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்த வாரம் நாட்டின் அதிகளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படவில்லை, மழை வீழ்ச்சி இல்லை என்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. அதனுடைய பிரதிபணிப்பாளர் அஜித் விஜயமான இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரங்கள் முழுவதும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த வங்காள விரிகுடா தாளமுக்கிழமை காரணமாக கடுமையான பலத்த மழை பெய்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த அடுத்த வாரம் நாட்டின் அநேகமான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதாகத்தான் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்ற அதே வேளையில் லங்காதி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி ஒன்று இடம்பிடிக்கிறது. எல்நினோ பிப்ரவரியின் இவராய், பிப்ரவரி சிட்ட ஏப்ரல் தேக் நியங்கையாக பரிசர அமைத்திக்கையா என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த எல்நினோவானது எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தோடு நிறைவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இந்த ஆய்வுகளின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் வரை இந்த வறட்சியான தொடர் வளமையாக இருக்கின்ற அந்த நாட்டினுடைய காலநிலை காரணமாக இருக்கின்ற அந்த வறட்சி நிலைமை நீடிக்கும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தற்போது காணப்படுகின்ற எல்நினோவானது அக்டோபர் நவம்பர் மாதத்துக்கு பிறகு இன்னும் தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அது பிப்ரவரி மாதம் வரை தீவிரமாக இருக்கும். பிப்ரவரிக்கு பிறகு ஏப்ரல் வரை வளமையாக நாட்டில் இருக்கின்ற அந்த வறட்சியான வானிலை இருக்கும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்து இப்போது அரசாங்கம் தீவிரமான கரிசனை கொண்டிருப்பதான விடயங்கள் இன்று தினம் லங்காதீப் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையிலும் மேலும் பல செய்திகள் பிரதானமாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தி, தெல் கென்வு வியதம சியட்ட ஹேட்டகின் நகி அகஸ்து தக்வா டொலர் மில்லியன ஹாரதாஸ் ஹெத்தெக முதலாக் வேவலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் எரிபொருளுக்காக டொலர்கள் செலவிடும் அளவு அதிகரித்திருக்கிறது. கடந்த 2025 ஆண்டு ஒப்பிடுகையில் இந்த 2026 ஆண்டு இதுவரையான காலப்பகுதி வரை எரிபொருளுக்காக செலவிடப்படுகின்ற பணத்தினுடைய அல்லது டொலருடைய அளவு 161.6% அதிகரித்திருக்கிறதுதான் பிரதானமான செய்தி. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரை எரிபொருளுக்காக 4.72 டாலர்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே எரிபொருள் உலக சந்தையில் உங்களுக்கு தெரியும், ஈரான் அமெரிக்க யுத்தம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை என்றும் இல்லாத அளவு உச்சத்தை அடைந்திருக்கிறது. இதன் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில், விநியோக செயற்பாடுகளுக்கு இது பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசாங்கம் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக தடையின்றி மேற்கொண்டு வருகிறது. அந்த தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள உலக சந்தையில் இப்போது இருக்கின்ற அதிக விலைக்கு தான் எரிபொருளை கொள்வனவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே 2025 ஆண்டினுடைய காலப்பகுதியோடு ஒப்பிடுகின்ற போது தற்போது நாட்டில் எரிபொருள் இறக்குமதிக்காக மாத்திரம் 61% செலவீனம் அதிகரித்திருக்கிற டொலர் அளவில், எனவே 4.72 டாலர்கள் வரை இந்த எரிபொருளுக்காக செலவினங்கள் அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்திகளும் இன்று தினம் திவை என்ற பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினம் திவை என்ற பத்திரிகையில் குடு கேஸ் வலட்ட லமாய் ஹட்டதாக் அத் அடங்குவே என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் ஒரு முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இந்த போதைப் பொருள் வழக்கு தொடர்பான விடயங்களில் 8000 அதிகமான சிறுவர்களும் இந்த விவகாரத்தில் கைதாகி இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. முழு நாடு ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் அடிப்படையில் கடந்த இந்த வேலை திட்டம் ஆரம்பமாகி 11 ஆகியிருக்கின்றன. எனவே இந்த காலப்பகுதியில் 12, 13, 14 முதல் 18 வயது வரையான கிட்டத்தட்ட சிறுவர் அல்லது இந்த யவ்வன பருவத்தை சேர்ந்த 8000 அதிகமானவர்கள் இந்த போதைப் பொருள் தொடர்புடைய சம்பவங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் பிரிவு அல்லது போலீஸ் ஊடக பிரிவினுடைய போலீஸ் பரிசோதகர் போலீஸ் அத்தியட்சகர் எஃப் ஏ உட்லர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். முழு நாடு ஒன்றாக இந்த போதைப் பொருள் ஒழிக்கின்ற செயற்பாடு துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 11 காலமாக இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதில் கிட்டத்தட்ட 8000 அதிகமான சிறுவர்களையும் இந்த போதைப் பொருள் விநியோகத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான தகவல். தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருளை நாட்டிலிருந்து இல்லாது ஒழிக்கின்ற தொடர் சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனோடு கட்டமாக இன்று தினம் இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் வருகிறது. திவைன பத்திரிகையில் பாத்தாலேசா மத் ஜாபாரம் மடின்ன வெடக் பலாத் ரெசக்க போலீஸ் ஆரக்ஷாவ புழில் கரை என்பதாக திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். பாதாள உலகுழு செயற்பாடு மற்றும் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை இல்லாதுழைக்கின்ற பணிகள் இப்போது தீவிரப்படுத்தப்படுகின்றன. நாட்டின் பல மாகாணங்களில் பாதுகாப்புக்காக போலீசார் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் தொடர்பான வர்த்தகத்தை இல்லாதுழைக்கும் நோக்கில் இந்த செயற்பாடு தீவிரப்படுத்தப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்த இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக போலீஸ் உளவு பிரிவு, ரகசிய போலீஸ் அதிகாரிகளும், அரசு உளவு பிரிவுகளும் இந்த அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் தொடர்பான வலையமைப்பை இல்லாதொழிப்பதற்கும் பாதாள செயற்பாடு இல்லாதொழிப்பதற்குமான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை
2: நேர்கள் வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 7:29.

நேர்கள் நேற்று தினம் சுற்றிலிக்கப்பட்ட NLB லோத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசக் சீற்றளிப்பு வாரமான 445வது சீற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். ராசியாக கன்னி ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 29, 38, 51 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ராசியாக கன்னி ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 29, 38, 51 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை நேற்று தினம் 8,80,520 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து கவிசத்த சீற்றெழுப்பு வாரமான 4,571வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். ஆங்கில எழுத்தாக யூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 22, 23, 30 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக யூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 14, 22, 23, 30 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 87,40,840 ரூபாய். அடுத்த சுபபரிசு பொதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 8,67,27,134 ரூபாய் 36%. அடுத்து மகஜன சம்பத சீற்றெழுப்பு வாரமான 6,329வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக கியூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 5, 7, 0, 4, 0 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக கியூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 5, 7, 0, 4, 0 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 2,09,30,440 ரூபாய். அடுத்த சுபபரிசு பொதியாக 3,05,61,160 ரூபாய் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து தன நிதான சீற்றெழுப்பு வாரமான 2,359வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக என் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 42, 44, 76 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 42, 44, 76 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை நேற்றைய தினம் 48,52,320 ரூபாய். அடுத்த சுபபரிசு பொதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 8,86,18,384 ரூபாய் 80% அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மெகா பவர் சீற்றெழுப்பு வாரமான 2,677வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 15 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 2, 63, 64, 67, 73 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 15 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 63, 67, 73 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 92,66,840 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசு பொதியாக 30,82,72,110 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பவ சுப பரிசு பொதியாக 1 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கிராண்ட் சுப பரிசு பொதியாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹன சீட்டெழுப்பு வாரமான 1,638வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ராசியாக மகரம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 4, 16, 43, 46 என்ற வெற்றி இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ராசியாக மகரம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 16, 43, 46 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 79,80,340 ரூபாய். அடுத்த சுபபரிசு பொதியாக 33,91,560 ரூபாய் 80% அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஜெய
செடில் விவாரமான 597 செடில் விவாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக ஆர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 9, 5, 3 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக ஆர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 9, 5, 3 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 63,40,280 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நேர்கள் கேட்டது நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட NLB லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நேர்கள் இப்பொழுது நேற்றைய தினம் சீட்டிழுக்கப்பட்ட டிஎல் பிலோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அத கோடிபதி சீட்டிழுப்பு வாரமான 3129வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 26, 30, 50, 67 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 26, 30, 50, 67 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகையும் 91,64,760 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பொதியாக ரூபாய் 858 லட்சம். நேர்கள் சிடிலுவுக்காக இன்று இளம்பச்சை நிறாத கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம் சீட்டிழுப்பு வாரமான 5015வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேசம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் இதோ 4, 33, 39, 43. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேசம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 33, 39, 43 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 10 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 52 லட்சம். சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,60,46,720 ரூபாய். அடுத்த சுப பரிசு பதியாக ரூபாய் 55 லட்சம். சுடலுப்புக்காக என்று ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சுபபோல் சீட்டிழுப்பு வாரமான 3303வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக பி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 9, 21, 57, 68 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக பி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 9, 21, 57, 68 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 20 லட்சம் பரிசு 1 மற்றும் 2 லட்சம் பரிசு 4 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 82,18,400 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பதியாக ரூபாய் 827 லட்சம். நேர்கள் சுடலுப்புக்காக இன்று செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சனிதா சீட்டிழுப்பு வாரமான 5464வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக வி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 18, 65, 71, 80 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக வி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 18, 65, 71, 80 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 546 லட்சம். சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 64,27,000 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 548 லட்சம். நேர்கள் சீட்டிழுப்புக்காக அடுத்து இளம் சிவப்பு நிற சனிதாச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா சீட்டிழுப்பு வாரமான 2479வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக ஜே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுபர் இலக்கமாக 27 தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் இதோ 4, 7, 12, 43 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக ஜே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 27 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் இதோ 4, 7, 12, 43 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 20 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசு 11 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,61,39,760 ரூபாய். அடுத்த கப்ருகா சுப கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,787 லட்சம். சிடலுப்புக்காக இன்று மஞ்சள் நிற கப்ருகா சிடப்பட்ட லோத்தர்களை அடுத்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சுபரிதன சம்பத சுட்டெழுப்பு வாரமான 1037வது சுட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 2, 9, 6, 9, 4, 3. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 9, 6, 9, 4, 3 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது.
நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 317 லட்சம். சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்படும் போது பரிசு தொகை 38,08,800 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பதியாக ரூபாய் 318 லட்சம். அடுத்த சிடலுக்காக இன்று கவில நிற சுவிரிதான சம்பதா சிறப்படல் ஒத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத சுற்றெழுப்பு வாரமான 511வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 9, 4, 3. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள், இதோ ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. வெற்றி இலக்கங்களாக 6, 9, 4, 3 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. 250,000 பரிசு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. நேற்று 50,000 பரிசுக்கு 27 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 63,61,760 ரூபாய். அடுத்த சுற்றுலுக்காக ஜெயசம்பத நீலநிராச்சிரப்படல் ஒத்தர்கள் இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சசரிக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். சுற்றுலுப்பு வாரமான 1133வது சுற்றுலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், இதோ வெற்றி இலக்கங்களாக 9, 18, 30 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள், இதோ வெற்றி இலக்கங்கள் 9, 18, 30 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 38,41,720 ரூபாய். அடுத்த சிடலுக்காக கவில நிற சசிர அச்சிடப்பட்ட லோத்தர்கள் இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து வாசிக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சிடலுப்பு வாரமான 3வது சிடலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், இதோ ஆங்கில எழுத்தாக எக்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வாசி இலக்கமாக 4 தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. வெற்றி இலக்கங்களாக 34, 65 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள், இது ஆங்கில எழுத்தாக எக்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளிருக்கின்றது. வாசி இலக்கங்களாக 4 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 34, 65 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய சுப பரிசுபதி ரூபாய் 10 லட்சம் சுப பரிசுபதி வெல்லப்படவில்லை. எலக்ட்ரிக்கல் மோட்டர் சைக்கிள் அல்லது 5 லட்சத்துக்கான பரிசுகள் 4 மற்றும் 50,000 பரிசுகள் 8 மற்றும் 25,000 பரிசுக்கு 97 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 88,49,840 ரூபாவாகும். அடுத்த சிற்றெழுப்புக்காக கருப்பு நிற வாசி அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். நேர்கள் கேட்டது நேற்றைய தினம் சிற்றெழுக்கப்பட்ட DLB லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 அக்டோபர் மாதம் 4 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:32 வரை, ராகு காலம் காலை 4:32 6 வரை, யமகண்டம் பிற்பகல் 12 1:32 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் கவலை, கடகம் பயம், சிம்மம் நட்பு, கன்னி தனம், துலாம் மகிழ்ச்சி, விருச்சிகம் தாமதம், தனுசு சுகம், மகரம் வரவு, கும்பம் சிக்கல், மீனம் அமைதி. மீண்டும் வந்த ராசி

0: அமைதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
2: வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். தொடர்ந்தும் நேரம் இப்பொழுது 7:45.

0: நான் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: 2 இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய். அல்லது இ-பைக் ஒன்று. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

சித்த தட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளில் வசந்தம் எஃப்எம்.

சற்றோய் விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். நல்ல பாடல் ஏ ரஹ்மானின் இசை எல்லாம் திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீங்க. நன்றி. ஆறு நேரம் காலை 7:52 நிமிடமாக கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் யாரெல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான காலை பொழுது, வணக்கம் ஜி ஆர். இந்த நாள் ஆனந்தமான மகிழ்ச்சியான நாடகமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு வந்திருக்கிறாங்க. அக்குறையிலிருந்து இனிய மாலை இல்ல காலை வணக்கம் மதுரை சண்முகம் சுந்தரம் வந்து இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. குட் மார்னிங் ஜி அப்படின்னு சொல்லி சிராஜ் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லி தூத்துக்குடி பாலசுப்ரமணியமும் இணைந்திருக்கிறாரு. அன்பான அறிவிப்பாளர் ஜி அசிஸ்டன் நானும் நிகழ்ச்சி அவடு இணைந்திருக்கின்றேன், இனியும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசர் வந்திருக்கிறாங்க பேர்வழையிலிருந்து. ஹாய் அக்கா, இனிய காலை வணக்கம், ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லி கட்டன் நவீன் வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. பாலா கார்த்திகா குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூனாக்கலி ஜேசு வந்து சொல்லியிருக்கிறாரு. குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சுந்தர் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அன்புக்கினி அறிவிப்பாளைய அவர்களே, நிகழ்ச்சியில் அனைத்தும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். இது நாளை பிறந்த நாள், நல்ல பல விஷயங்களில் ஈடுபட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவச்சந்திரன் அட்டாம்பிட்டியிலிருந்து சொல்லிருக்கிறாரு. அதே போல அன்பான காலை வணக்கம் ஜி ஆர் பாலலாம் சுப்பராருக்கு வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாஜ் வேகம் குட் மார்னிங் சொல்லி மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கப்போட ஸ்டிக்கர் போட்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதே போல முகமது இணைந்திருக்கிறாரு. சாமி மலை சிங்கார பத்தி தோடு திச்சிருந்த பழனி தன் சீதா இவர்களின் செல்வ புதல்வி மீனுக்குட்டி இதே தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை குடும்ப உறவுகள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மா அப்பா அண்ணன் டி கே தினேஷ் பாடசால நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான வசந்தத்தின் சந்தோஷச்சாரலோடாக இனிய ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிற விதமான காலை வணக்கம். நான் பகவந்தல்லாவிலிருந்து மேற்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் சந்திரகுமார் இன்றைய தினம் எங்கள் செல்வ மகன் ஹரிச்சன் தனது 8வது பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். அவரை அம்மா அதே போன்று ரஜினி அப்பம்மா அண்ணன் லக்ஷ்மி சித்தப்பா விஸ்வநாதன் அண்ணா ஹரிஜரத் எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்லிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாளை வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லிக்கொள்கின்றோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்கின்றோம். ஓகே, இன்றைய நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சுறுசுறுப்பு ஒரு நல்ல நாளாக ஆரோக்கியம் நிறைந்த பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்தும் நீங்கள் சொல்லுங்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ சுபி மற்றும் சங்கர் இருவரும் இணைந்திருப்பாங்க. இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறும் நான் ஜி ஆர். என்னும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே. ஹாப்பி வீக்கெண்ட்.

0: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளுமே கூட ஒரு சூப்பரான தலைப்பின் கீழ தான் நாங்க பேச போறோம். அந்த தலைப்பும் கூட காத்துட்டே இருக்கு. அந்த தலைப்பு வந்து பொறுமையா கேளுங்க. என்ன தலைப்பு அப்படின்றது ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்றைய நாளும் நாங்க பேச போறோம். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0127 5005 கதை போல 0127 5111 அது மட்டும் இல்லாம எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். மற்றும் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760 47 106 2 6 என்ற இலக்கத்தினூடாக. வணக்கம் சங்கர்.
3: வணக்கம் ஸ்ரீ ஷூபி. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு நாள் சண்டே அப்படிங்கும் போது சாதாரணமா சண்டேல எல்லாரும் ஃபன்னா இருந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஃபன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு கிடைக்காது. காரணம் என்ன?
2: எங்களுடைய தலைப்பு அப்படின்னு நினைக்கிறேன்.
3: இன்னைக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு தலைப்பு பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த காலத்துல யாருங்க ஜாதியெல்லாம் பாப்பா, காஸ்ட் எல்லாம் இங்க இல்ல, அதெல்லாம் இந்தியால திரைப்படங்கள்ல மட்டும்தாங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் திருமணம்

0: நினைக்கிற விஷயம் என்ன?
1: ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களும் இருக்கு.
0: என்னடா 2026லயும் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான விடயங்கள்ல வேற்றுமை பாக்குறாங்க, இன்னுமே அதெல்லாம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான். இதுக்குள்ள வந்து மனங்கள் பிடித்திருக்கணும், குடும்பங்கள் பிடித்திருக்கணும், நல்ல படித்திருக்கணும், இப்படியான கதைகள் எல்லாம் நான் கேட்க விரும்பல. சரியா? யாராவது வந்து இந்த மாதிரி கோல் எடுத்து இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு நாம் வந்துருவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கேக்குறது இந்த கால திருமணங்கள்ல அந்த காலங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, இப்ப இதெல்லாம் இல்லைன்னு நம்ம வந்து வெளியில பேசிட்டு இருப்போம். ஆனா நிஜமாலுமே இப்பயும் பார்க்கும்போது இனம், மதம், மொழி, காஸ்ட் இந்த மாதிரியான விடயங்களில் வேற்றுமை நம்ம நாடுகள் இன்னுமே இருக்கா, இல்லைன்னா நம்ம நாட்டுல இருக்கா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கேட்டிருக்கோம்.

0: புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோடு இணைந்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் இன்றைய தினம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த திருமணங்கள்ல என்ன மாதிரியான வேற்றுமைகள் பாக்குறாங்க, இதெல்லாம் வச்சு வந்து பிரிவினைகளை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம வந்து இந்திய திரைப்படங்கள்ல பார்க்கும்போது இன்னும் இந்த காலத்துல போயிட்டு இட்ஸ் 2026 மேன், இன்னுமே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பெருமையா பேசுவோம். ஆனா நம்ம ஊருக்கு வரும்போது இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கும். இந்த மாதிரியான விடயங்கள் வந்து நிறைய இருக்கு. பொதுவா வந்து இனம், மதம், மொழி, ஏரியா, சொத்து, அந்தஸ்து, முக்கியமா ஒரு விஷயம் பாப்பாங்க. அத வந்து நம்ம தமிழ்ல சொல்ல வேணாம், காஸ்ட் அப்படின்னு சொல்லிப்போம். சரியா? இப்ப எல்லாம் வந்து வெளிநாடுகள்ல ஆனா பெண்ணானே பாக்குறது இல்ல திருமணத்துக்கு. ஆனை ஆணும் பெண்ணை பெண்ணும் திருமணம் செய்யற மாதிரியான காலமாக போயிருச்சு. அதை நம்ம ஊக்குவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம நாட்டுக்கு சரியும் வராது, பொருந்தாத ஒண்ணாவும் கூட இருக்கலாம். இருந்த போதும் வந்து நாம கேக்குறோம், காலங்காலமா பின்பற்றிக்கிட்டு வர திருமணங்கள்ல எந்த இடத்துல பிரச்சனை வருது, இல்ல எதை வைத்து பிரச்சனைகளா ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறதான் கேட்டிருந்தோம். கருத்துக்களை சொல்வதற்காக முதலாவதா வந்திருக்காங்க சாந்தி கோவிந்தராஜா. வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கின்றேன்.
2: சரி, நீங்க சொல்லுங்க.
4: ஆமா, இப்ப கூட இந்த பழைய சம்பிரதாயத்தை பொறுத்த மட்டும் இப்போது அந்த தாலி கட்டுற சம்பிரதாயங்கள் பழைய ஆட்கள் இருக்கும் போது சிலர்களை எதிர்பார்ப்பாங்க. அதாவது பொன் சைட்டில இருந்து மாப்பிள்ளை ஆட்களை எதிர்பார்ப்பாங்க. எங்களை இவர்கள் வந்து கூட்டி போவதில்லை, எங்களை நன்றாக கவனிக்கவில்லை, எல்லோரையும் போல தான் மாப்பிள்ளை என்ற ஒரு பெரிய ஒரு இதை தூக்கி வைத்து அவர்கள் அதை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதுல ஒரு பிரச்சனை வரும், அதுல பல பிரச்சனைகளை உருவாக்கி அதுல கொஞ்சம் பிரச்சனை ஆகி இவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள் காலில் தான விழுந்து அவரை சரியாக்கி உள்ள உட்கார வச்சு அவர்களை பார்ப்பார்கள். ஆனா இப்போது சில பேர் அதெல்லாம் பார்க்கறதில்ல. மாப்பிள்ளாக்கள் வராங்க, அவங்களுக்கு ஒரு பக்கம் இடிக்கின்றது, அவர்கள் உட்காருவாங்க. சில பேர் அதுல இது காட்டி கொண்டு இருப்பாங்க, திமிர் காட்டி கொண்டு அவங்களை சரிப்படுத்தி அந்த கல்யாணத்தை செய்ய வைப்பது மிகவும் நல்லது. செய்ய வைத்தால் அப்படித்தான் அமைதி அவடத்தில் உருவாகும். ஆனா பழைய சம்பிரதாயம் இப்பயும் இருக்குதான். அந்த தாலி கட்டும் பங்கு, பெண் பார்க்கும் அந்த அரப்பு வைக்கிறது, இதெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்று சில பேர் எதிர்பார்ப்பார்கள். கல்யாணத்துக்கு முதல் நாள் வரணும், மாப்பிள்ளைக்கு அரப்பு வைக்கணும், அதே போல பெண் அரப்பு, இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது. இந்து வரை பார்த்து கொண்டிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அந்த கல்யாணத்துல பிரச்சனை ஆக்கி கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். தாலி கட்டுவது.
2: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி சாந்தி கோவிந்தராஜ் அவங்களோட கருத்துக்கு. சோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த மணமகன்களை மகாராஜாக்களாக நடத்தணும் அப்படிங்கறத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவர் மணமகன்ல மகாராஜா மாதிரி நடத்தி இருக்கணும் அப்படின்னு. இப்ப அவங்க சொல்றது வந்து திருமணம் செய்யும் போது வர பிரச்சனை தானே. நாம கேட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா, திருமணம்னு வரும்போது, திருமணம் இப்போ நம்ம சொல்லுவோமே, ரெண்டு பேரும் வந்து பாத்துட்டாங்க, விரும்பிட்டாங்க, ஆனா கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கும் போது அந்த ரெண்டு பேரை சேர்த்து வைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த சமூகம் அல்லது இந்த குடும்பம் சொல்ற காரணங்கள் என்ன, அதுதான் கேட்டிருக்கோம். திருமணத்துல வந்து இந்த வடிவேலு சொல்ற மாதிரி மாப்பிள்ள பெரிய சொம்பு இருந்தாதான் தாலி கட்டுவாராம், அந்த மாதிரி கேட்கல. சொல்லுங்க.
3: அது என்ன அப்படின்னு சொன்னா, சினிமால எல்லாம் நாங்க பாப்போம் இல்ல, இல்ல ஒரு காதல் திருமணம், ஒரு திருமணம்னு சொல்லி சினிமால பாக்கும்போது நாங்க வந்து எங்க நாங்களும் சரி எங்களுடைய பெற்றோர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அதை ரசிச்சு அந்த விஷயத்த வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அதுவே நிஜ வாழ்க்கையில நடக்கும் போது அதை வந்து நாங்க எக்ஸப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இதை வந்து அழகான ஒரு முறையில ஒரு பாடல் வரியில கூட சொல்லிருப்பாருல்ல.
2: சொல்லுங்க.
3: ரொம்ப அழகான ஒரு வரி. சினிமாவில காதலிக்கும் போது ரசிக்குதப்பா உள்ளோ, நிஜ வாழ்க்கையில அப்படி ஒரு லைன் வரும், அது ரொம்ப நல்லா
2: இருக்கும். இது
3: இல்ல, அந்த மாதிரிதான் நிஜ வாழ்க்கையிலையும் கூட நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்க திருமணம்னு வரும்போது, அது வந்து காதல் திருமணத்துல மிக முக்கியமா நாங்க வந்து இதை சந்திக்கிறோம்.
2: பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம ஆளுக இல்ல, அவங்க என்ன ஆளுக அப்படின்னு இந்தியன் சினிமாக்கள்ல பாக்கும் போது, ஓ மை காட், நான் தான் மறுபடியும் சொல்றேன், ஹே திஸ் இஸ் 2026 யா அப்படிமோ. நான் சொல்றது வந்து நம்ம மொழியில மட்டும் கிடையாது, எல்லா மொழிகளையும் இந்த வேற்றுமை அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கிறோம். பிரதேசவாதம் இருக்கும், மொழி இருக்கும், இன இருக்கும், அந்தஸ்து இருக்கும், மிக முக்கியமா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல நம்ம நாடுகள்ல இந்த காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் பாக்குறாங்க. தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா இந்த ஜாதி அப்படிங்கிறவங்கள வந்து பாக்குறாங்க. ஒரு பெண்ணை பொஞ்சாதி ஆக்குறதுக்காக ஒரு பற்ற கஷ்டத்தை விட இவங்க ஜாதிக்குள்ள ஒரு பொண்ணை தேடி பிடிக்கிறோங்கிறதுல இருக்க கஷ்டம் இருக்கு. இது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி திருமணத்துக்கு முற்படும் போது திருமணத்துல வந்து வரதட்சணை கேட்பாங்க, திருமண வீட்டுல பிரச்சனை நடக்கும், இதெல்லாம் இல்லை நம்ம கேட்கிறோம். திருமணம் அப்படின்னு வரும்போது இந்த சமூகம் எதையெல்லாம் முன்னோக்கி வைக்குது, இதன் அடிப்படையில் இதுக்குள்ள இருந்தாதான், இந்த கிரைட்டீரியாக்குள்ள இருந்தாதான் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யலாம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி கேட்டிருந்தோம். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.
3: அழைக்க வேண்டிய இலக்கம் 0-3-2-7-5-0-0-3 கதைப்பட 0-3-2-7-5-1-1-1
2: அப்படிமில்லனு சொன்னா 0-7-6-0-4-7-102-6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினோட இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் பேஸ்புக் வாங்க, அங்க நீங்க சொல்லுங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே கூட உங்களோட காத்திரமான கருத்துக்களோடு இணைந்து கொள்ளுங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 மற்றும் இதர பரிசுகளையும் பெல்லுங்கள். வாசி அனைவருக்கும் வாசி.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் பத்தி பேசிக்கிறோம். திருமணம் அப்படின்னு வரும்போது, அதாவது திருமணத்து டைம்ல, திருமணம் கல்யாணம் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான விடயங்கள்ல வேற்றுமைகள் பாக்குறாங்க அப்படிங்கறதான் கேட்டிருந்தோம். சோ அந்த கருத்துக்கு வந்து கருத்து தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் நம்மளோட
3: சுதா. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க நீங்க?
4: முழங்காவில
2: இருந்து பேசுறீங்க. என்ன செய்றீங்க நீங்க?
4: ஆதிகாலத்துல வந்து அவர்கள் செய்த ஒரு தொழிலை வச்சுக்கொண்டு அவர்கள் தாங்களால இயற்றப்பட்டதுதான் சாதி.
2: உண்மை.
4: உதாரணமாக சொல்ல போனால், ஒரு மரமேறவர் என்று சொன்னால் அவர் தன்னுடைய தொழிலைத்தான் செய்யற.
2: ஆமா.
4: சலவை செய்யறவர் சொன்னா அவர் தன்னுடைய தொழிலைத்தான் செய்யற. ஒரு கொள்ளந்தையில செய்யறவர் சொன்னா அவர் தன்னுடைய தொழிலைத்தான் செய்யற.
2: உண்மை.
4: அந்த பிரதானத்தை வச்சு கொண்டு ஒவ்வொருவரும் ஆதி காலத்துல உருவாக்கப்பட்டதுதான் சாதி. இந்த சாதி என்ற இனவாத இந்த ஒரு பேரால இந்த உலகத்துல எத்தனையோ உயிர்கள் பிரிஞ்சிருக்கு. அப்ப அப்படியான இடத்துல வந்து இந்த சாதி என்றத வந்து பார்க்க கூடாது. சாதி என்றது இல்ல. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சாதாரணமா ஒரு வீதியில போய்கொண்டிருக்கின்ற போது அல்லது ஒரு நோயில இருக்கின்ற போது அவருக்கு ஒரு தேவை இருக்குது, ஒன்று குருதியோ அல்லது அவருக்கு ஒரு அங்கமோ ஒன்று தேவை இருக்குன்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து சாதி வேற்றுமை இல்லாம தான் அவருக்கு அந்த பொருளை தேடிக்கொள்ளின. ஒரு உதாரணமா பாய கேக்கல, ஒருவருக்கு கிட்னி தேவை என்று சொன்னால் அவர் ஒரு சலவை தொழில் செய்யறவருக்கு கிட்னி வந்து அந்த இடத்துல பொருந்தக்கூடிய.
2: ஆமா, கிட்னி தேவைன்னு சொன்னா ஓ பிளட் குரூப்ல இருக்கு கிட்னி வேணும் அப்படின்னு கேப்பாங்க, இல்ல பி பிளட் குரூப்ல இருக்கு கிட்னி வேணும் தான் கேப்பாங்களே தவிர இந்த ஜாதியில இருக்கு கிட்னின்னு கேட்க மாட்டாங்களே.
4: உண்மையான விஷயம் அதுதான். இப்ப சாதிய வந்து அந்த இடத்துல இந்த சாதிக்காரத்தை பிளட் தான் தேவை அல்லது இந்த சாதிக்காரத்த கிட்னி தான் தேவை என்று சொல்லி கேட்க மாட்டாங்க.
2: ஆமா,
3: உண்மையான.
4: அந்த இடத்துல உங்களோட உயிரை காக்குறதுக்கு அந்த ஒரு தேவைப்பாடு இருக்கேங்களே, ஏன் மற்ற நேரம் மற்ற விஷயத்துல வந்து நீங்க சாதிய கொண்டு வாரீங்க?
2: கரெக்ட்.
4: மற்ற இடம் நேற்று நேரம் ஒரு திருமணம் என்று சொல்லியோ அல்லது ஒரு பொது நிகழ்வு என்று சொல்லியோ அல்ல ஒரு ஆடம்பரமா கோயில்
2: நிகழ்வு,
4: அந்த இடத்துல நீங்க சாதிய கொண்டு வாரீங்க.
2: அது சரி. உங்க உயிர்னு வரும்போது மட்டும் ஜாதி தேவையில்ல, மத்த நேரங்கள்ல தேவைப்படுது இல்லையா?
4: மற்ற விஷயங்கள் ஒரு திருமணம் எடுத்துக்கொள்ளேன் சரி, ஒரு கோயில் நிகழ்வாக இருக்கட்டும் சரி, ஏனைய அடுத்த நிகழ்வுகளுக்கு போயிருக்கல நீங்க சாதியை கொண்டு வரீங்க. சாதின்றதும் உண்டு இங்க. இப்ப சாதாரணமா இப்ப ஒரு மனிதன் வந்து ஒரு கடைக்கு போயிருக்கல, அந்த ஒரு உணவகத்துக்கு போயிருக்க, அந்த உணவகத்துல பலவரும் பட்ட பேர் நட்டு வேலை செய்வீங்க.
2: ஆமா.
4: அப்ப அந்த இடத்துல அவற்ற கையால தீ ஊத்தி தரையை நாங்க குடிக்க போறோம்.
2: ஆமா.
4: அப்ப நீங்க அந்த இடத்துல சாதியை பத்தி பாக்குறீங்க இல்ல?
2: அது சரி.
3: அருமை.
4: ஒரு உணவகத்துல போய் உணவு சமைக்கல, அது பலதரப்பட்ட தொழில் வாய்ப்பு சார்ந்தவர்கள் அந்த இடத்துல இருந்து தொழிலை செய்வீங்க. அப்ப ஏன் அந்த இடத்துல நீங்க சாதியை பாக்குறீங்க இல்ல? ஹலோ.
2: சரி சரி சரி சரி, உங்களோட கருத்துக்கு நன்றி.
4: நன்றி
2: நன்றி நன்றி. ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அவரு. பொதுவாக வந்து அவரு பொதுப்படையா திருமணம் அப்படின்னு இல்லாம இந்த ஜாதி அப்படிங்கறத பத்தி ஒரு கொஞ்சம் விரிவான விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஜாதி மட்டும்தான் பிரிவினை ஏற்படுத்துதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அடுத்ததா ஜாதியை பத்தி பேசும்போது இல்ல இந்த காஸ்ட் பத்தி பேசும்போது மிக முக்கியமா எந்த விடயத்துல பார்க்க மாட்டாங்க இந்த காஸ்ட் அப்படிங்கிற விடயம்னு சொன்னா, இந்த பணம் அப்படின்னு வந்துச்சுன்னா காஸ்ட் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பலரின் கைகளிலும் இருந்து மாறி மாறி வர்றதுதானே இந்த பணம். அப்போ பணம் தேவை அப்படின்னு வரும்போது, அவர் சொன்ன மாதிரி ஒரு கிட்னி தேவை இல்ல ஒரு காசு தேவை அப்படிங்கும் போது யாருக்கிட்ட இருந்தும் அந்த காசுன்னு பார்க்க மாட்டோம். சோ அடுத்த விடயமாக நம்ம பார்க்க போறது இல்ல பேச போறது வந்து இந்த காஸ்ட் அப்படிங்கறத தாண்டி சொத்து விடயங்கள். திருமணம் பிரிவினைன்னு வரும்போது எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க இல்லையே. இதெல்லாம் விட்டுட்டு நாங்க உங்களோட இந்த சம்மந்தத்துல வரணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா? சோ இத பற்றிய கருத்தாக அடுத்து நம்ம பேசலாம். காசு முடிஞ்சு இப்ப சொத்து அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்திருக்கும். சோ இந்த பிரிவினை இன்னுமே இருக்கா அப்படிங்கறத பத்தி பேசலாம். சோ நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312-7500 அல்லது 0312-7500-111 அப்படிங்கிற இலக்குங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா
3: எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760-047-1026 என்ற இலக்கத்தினூடாக

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.

0: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை சங்கவி.
1: ஆஹா, என்ன பொருத்தம்! திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரன் இசையில் உங்களுக்கு அவரது உள்ளே உள்ளே கோபால் மற்றும் சொர்ணலதா பாடுறாங்க.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே 1927 அழைக்கவும். முழு நாடுமே

0: நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம் நேரம் காலை 9 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைதான பொது பலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த கலகொட அத்தே ஞானசார தேரர் நேற்று களுத்துறை தேனியாவள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். கலகொட அத்தே ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணைக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டிங்கில் பொது பலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை உயர் நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்திருந்தது. அத்துடன் மதமொன்றை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொது பலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் பல தடவைகள் நீதிமன்றில் முன்னிலையாகாதிருந்தார். இந்நிலையில் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மதியம் ஒரு மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி மத்திய சபர்கமுக மேல், தென், ஊவா, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சிக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மத்திய சபர்கமுக மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்திய பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கி பிரயோகத்தால் 2 பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கான இந்திய ஒருஸ்தானிகரை அழைத்து கண்டனம் தெரிவிக்க பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியான பேடியன் பகுதியில் இருவர் மீது எந்தவித காரணமுமின்றி இந்திய பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சோ அல்லது இந்திய பாதுகாப்பு படையோ எந்தவொரு அறிக்கையையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனித்தாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்து இன்றைய தினம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் அப்படின்னு வரும்போது திருமணத்துக்கு முற்படும் போது என்ன மாதிரியான விடயங்கள்ல வேற்றுமைகள் பாக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். திருமணம் நடக்கும் போது இல்ல, திருமணத்துக்கு முதலே தயாராகும் போது ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இந்த சமூகம் முன்னுக்கு வரும்போது இந்த சமூகத்தில இருந்து வர்ற வேற்றுமைகள் என்னென்ன, அதை பத்தி தான் கேட்டிருக்கோம். இன்றைய தினம் வேற்றுமை அப்படிங்கும் போது இனம், மதம், மொழி, அந்தஸ்து இப்படி நிறைய பிரிவினைகள் இருக்கு இல்லையா.
3: அது மட்டும் இல்லாம சங்கரி, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணை வந்து திருமணத்துக்கு பாக்குறாங்க, ஒரு பெண்ணோ பையன் வீட்லயோ இப்ப பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கா இல்ல ஜாதக பொருத்தம் இருக்கா, பொதுவா அப்படிதான் பாப்பாங்க ஒரு சிலர் வந்து. ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அப்படி இல்ல. அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், அந்த பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி, வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான வசதியில இருக்காங்க, முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்ப இந்த ஜெனரேஷன், இந்த காலகட்டங்கள்ல ஆரம்பத்துல இருந்தும் கூட இதான் இப்போ மெயினா பாத்துட்டு
2: இருக்காங்க. அப்ப இருந்து சரி,
3: இப்பவும் அதேதான் பாத்துட்டு இருக்காங்க.
2: கேக்குறோம், சோ அவங்களோட கருத்துக்களோட இணைந்து இருக்கிறாங்க ஒருத்தவங்க. வணக்கம். அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? பரிசுத்துறை எப்படி இருக்கு?
4: நல்லா இருக்கு.
2: இப்ப நீங்க வந்து ஒரு சூப்பரான கருத்து சொல்லுவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம், சொல்லுங்க.
4: ஒரு ஜாதி விட்டு ஒரு ஜாதிக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருந்தா அந்த குடும்பமே ஒதுக்கப்படுது. அந்த குடும்பமே அதுல ஒரு நன்மை தீமைக்கு செல்ல கூட அவியல் சொல்றதெல்லாம் சரியான குறைவு. அவியல் அந்த அந்த இடத்துலயே சமுதாயமே ஒதுக்கின மாதிரி தான் அந்த அந்த புள்ளியால அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. அப்படித்தான் நீங்க அந்த இங்க நடக்குது. இப்பயும் அதுகள் இப்பயும் அதைத்தான் பின்பற்றின மாக்கள். அந்த இங்க கூடுதலா ஜாட்பட்டை பொறுத்தவரை அந்த ஜாதி மதம் கட்டாயம் பாப்பினம் அது மாறி கட்டினா கூட அந்த குடும்பமே அவமானத்துக்குள்ளாகும். சரியா துன்பப்படுறது நான் கண்ணால கூட காண்றேன்.
2: இதுக்கு வேற வழியே இல்லையா? இப்படி பார்த்துதான் ஆகணுமா?
4: ஓ, அதான் அத விரும்பினதுகள் இந்த செய்ய ரெண்டு செய்தி செய்து வைத்தால் கூட விடாது, சமுதாயம் விடாது,
2: சமுதாயம் விடாது. அப்ப இன்னுமே இதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? நன்றி நன்றி நன்றி அருள்மொழி,
3: நன்றி.
2: பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நடிகர், மறைந்த நடிகர் விவேக் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அதிகமா திரைப்படங்கள்ல வந்து இந்த சமூக கருத்துக்களை பரப்பும் போது சொல்லுவாரு. இப்ப அங்க வந்து இந்த ஜாதி வேற்றுமை, இந்த கடவுள் மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து பெரியார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அதை பத்தி எல்லாம் ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா. இதுல எல்லாம் இருந்து மனிதன் வந்து பகுத்தாய்ந்து, அதனாலதான் மிருகங்களிடமிருந்து மனிதர்கள் வேறுபடும் போது இவனுக்கு வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து பாக்குற அந்த அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம வந்து

0: இருக்கு அப்படிங்கறதையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அளவிட ஏற்படுத்துங்க.
1: 0102 7501
0: அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம்.

0: நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிறோம் நேரம் இப்போ சரியாக 9:18.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இருந்திருக்கும், நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இதெல்லாம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான விடயங்கள்ல வேற்றுமைகள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்திலேயும் இதுக்கான கருத்தை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வாழைச்சேன்ல இருந்து பத்மா, வணக்கம். தெரிவிக்கலாம். பேச வராங்க, ஆனா கருத்து சொல்ல வரும்போது இந்த மாதிரியான விடயங்கள்ல கருத்து சொல்ல வரும்போது கூட எவ்வளவு பெரிய தடங்கள்லாம் இருக்கு இல்லையா. வணக்கம். திருமணம் வரும்போது உங்களோட சமூகம் சார்ந்து, உங்களோட ஏரியா சார்ந்து என்ன மாதிரியான வேற்றுமைகள் இன்னும் பாக்குறாங்க? உங்களுக்கு ஜாதியா? நிஹாரா பகுதியிலயுமே ஜாதி பாக்குறாங்களா?
3: அதன் பிறகு விருப்பம் இல்லாவிட்டால் ஓடியும் போகிறார்கள்.
2: அப்படி எல்லா இடங்களும் நடக்குதா? பேரப்பிள்ளையோட வந்தா சமாதானம் ஆகிருவாங்களா
3: என்ன? ஒரு சில ஒரு சில வெட்டி போட்டாலும் மௌன குடுக்க மாட்டேன், ஆட்டில மூட்டாலும் மௌன குடுக்க மாட்டேன்,
2: குடுத்துறாரு.
3: ஒரு சிலர் அப்படி சமாதானமாக மாட்டார்கள். அதே நேரத்தில் இன்னொன்று அந்த ஒரு நேரம் சொன்னது போல, ஒருவருக்கு ஒரு இரத்தம் செய்யப்பட்டேன், அந்த நேரத்தில் அவன் உயிரை காப்பாற்ற வேண்டும். அந்த நேரத்தில் நாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாரா இருந்தாலும் ஒரு உயிரை சொல்லி யாரும் இரத்தம் கொடுப்பார்கள். அதுக்கு பார்க்கிற போது இதுக்கு மட்டும் பார்க்க வேண்டும்.
2: ஏன் பார்க்க வேண்டும்? சரி, நன்றி.
3: ஆமா,
2: நன்றி நன்றி நன்றி நன்றி உங்க கருத்துக்கு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. ஜாதி அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா, ஜாதியை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஜாதி மட்டும் கேட்கல, ஜாதி, இனம், மதம், மொழி, அடுத்து வந்து அந்தஸ்து. இது ரொம்ப முக்கியம்.
4: மறந்துட்டீங்களே.
2: சோ நீங்க சொல்லுங்க சிரூபி, உங்களோட கருத்து என்னது?
4: என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து முதல் பாக்குறது வந்து சொத்து, பணம். அந்த பையனுக்கு சொந்தமா வீடு இருக்கா? அந்த பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? மாசம் ஒரு 1 லட்சம்,
2: 1.5 லட்சம் இறங்குவானா?
4: இல்ல, முக்கியமா வாகனம் இருக்குதா? அந்த பையனுக்கு ஒரு பைக்கோ ஒரு காரோ இருக்குதா? இதுதான் முதல் கேள்வியா இருக்கும் எல்லா திருமணங்களையுமே கூட.
2: சோ அப்போ சொத்து அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. இப்ப வந்து ஜாதியில் குறைந்த பையனா கூட இருக்கட்டும், இல்ல ஜாதியில குறைந்த பொண்ணாக கூட இருக்கட்டும், சரி, பிரச்சனை இல்ல. நாம ஜாதி ஜாதின்னு பேசிக்கிறோம், ஆனா நிறைய சொத்து இருக்குங்க. பையன் கண்ணா பின்னான்னு செல்வங்கள் கொட்டி கிடக்கு, இப்ப என்ன பண்ணுவாங்க? சரியா, உங்க கருத்தோட இணைந்து கொள்ளுங்க.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. வசந்தம் FM. இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இ-பைக் ஒன்று. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 1,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இன்னைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை சங்கவி.
2: உங்களுக்காக வருது விஷ்ணு திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் சித்ரா பாடின தேவாவின் இசையில் வாலி மற்றும் பரணி பாரதியின் வரிகள் இல்ல சிங்கார கணக்கு.

0: உலகின் நட்சத்திரம் நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கேட்டிருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். என்னத்தை பத்தி பேசியிருக்கோம்? பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, லவ் பண்ணிட்டு திருமணம் அப்படின்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திருமணம் வரும்போது மதம், சாதி, குடும்ப அந்தஸ்து, பணம், கல்வி, வாழ்க்கை முறை போன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயும் பிரச்சனை வரும். சரி, மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஓகே, ரெண்டு பேரும் ரெண்டு மதமா இருந்தீங்கன்னா பிறக்கிற பிள்ளை எந்த மதமா இருக்கும், சர்ச்சுக்கு போவோமா, கோயிலுக்கு போவோமா, இல்ல பள்ளிவாசலுக்கு போவோமாங்கிற பிரச்சனை வரும். சரி, அப்படி கிடையாது, ஜாதி பின்னணி அப்படின்னு வரும்போது சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பதிகள் ரெண்டு பேரும் இதை பத்தி பார்க்காம விட்டுறா கூட குடும்பங்கள் ரெண்டுமே இதை பார்த்து அவங்களோட இருக்க உறவுகளை வந்து துண்டிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப முதல்ல பேசும்போது சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க, இல்ல குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு வந்து வந்துருச்சுன்னா என்ன ஆகிரும்னு சொன்னா அது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துரும். திருமணத்துக்கு பின்னரான அந்த நிம்மதியை வந்து அது கெடுத்து விடும். அப்படி இருக்கு. சரி, அப்படி இல்ல, பொருளாதாரம் தான், பணம், இந்த விடயத்தை பத்தி ஏன் பாக்கணும் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல எங்களுக்கு காசெல்லாம் பெருசு கிடையாது அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு பேரும் ரெண்டு மாதிரியான பின்னணியில இருந்து வந்திருப்பாங்க. ஒருத்தவங்க நல்லா செலவு பண்ணியிருந்திருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அந்த நல்ல செலவு செஞ்சு வாழ்ந்தவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எதிர்பார்ப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு சாதாரணமா இருக்கலாம், அதுக்கப்புறம் இது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். இதுல வந்து ஏற்படும். சோ கல்வின்னு எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகும், ஒருத்தர் வந்து நல்லா படிச்சிருப்பாரு, நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து அந்த மாதிரியான வேலைகள் கிடைக்காம இருக்கும். சோ அந்த நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்ல ஒரு இன்செக்யூரிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்,
3: அதிகமாவே இருக்கும் அது.
2: சோ இந்த மாதிரி வாழ்க்கை முறை, அவங்க உடுத்துற விஷயங்கள், அவங்க பண்ற விடயங்கள் சொல்லி இது எல்லாமே வந்து ஆதிக்கம் செலுத்தும். சரியா, இதுல எது மிக முக்கியமான ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள்லயும் அப்படிங்கறத நாம வந்து கேட்டிருந்தோம். இப்ப அழைப்பினூடாக
3: வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
4: மருதமணி ஆதம் அலி
2: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நலம் நலம், உங்கள் நலம்?
2: நாங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறோம். உங்களோட கருத்து சொல்லுங்க.
4: என்னுடைய கருத்து என்ன சொன்னா, தற்போது திருமணம் நடக்கிறதுக்கு முந்தி இன்னைகளுக்கான காரு சொத்து பத்து பணம், அவனுக்கு பாய சொத்து பத்து இருக்கும் என்று சொன்னால் அவன் பெரிய போத வசதிக்காரன் ஆயிருப்பான். அங்கே எங்கேயும் விசாரிப்பதில்லை, அவன் திருமணம் முடித்துக் கொள்வது. திரும்ப நடக்கும் அந்த அந்த திருமணத்தில் பிடிபொண்டு வரும். காதலுக்கு சாதியும் இல்லை, மதமும் இல்லை. உங்க இந்து மதத்தில் சாதி மதம் சாதகம் பார்ப்பார்கள், முஸ்லிம் மதத்தில் சாதி மதம் வேதம் ஒன்றுமில்லை, அப்படிப்பட்டதற்கு எதிர்க்கின்றது. அது காதலுக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் எந்தவித சாதி மதம், உலகத்தில் சாதி என்னென்று சொன்னால் ஆண் சாதியும் பெண் சாதியும் தான். கருத்து. நன்றி சார்.
2: இல்ல இல்ல இல்ல, ஒரு விஷயம் கேட்கணும்.
4: நன்றி.
2: ஹலோ.
3: சரி ஓகே, அவர் நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
2: இல்ல, அவர்கிட்ட ஒரு விஷயம் முக்கியமா கேட்டிருக்கணும். நீங்க வந்து அவரோட என்ன பேச விட்டு இருந்திருக்கணும், அது உங்களோட தவறு. விஸ்டர் சுரூபி, சி வி சுரூபி. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இந்து மதத்துல இந்த ஜாதகம் பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, இஸ்லாம் மதத்துல அப்படி இல்ல அப்படின்றாரு. அப்ப இஸ்லாம் மதத்துல என்ன மாதிரியான பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல, தொடர்ந்தும் வந்து இணைந்து கொள்ளுங்க.
5: காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்திர காத்

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சோ ரொம்ப எப்பவுமே வந்து கடந்த வாரங்கள்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டோம் இல்லையா,
3: ரொம்ப ஜாலியா பேசிட்டோம்.
2: சோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான பக்கத்துக்குள்ள இறங்கிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாம பல வருடங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து திருமணத்துக்குள்ள வந்துட்டோம். திருமணம்னு வரும்போதுதான் சொந்தக்காரங்களோட சேர்ந்து நாலஞ்சு பிரச்சனையும் உள்ள வரும். அதுல எது அந்த நாலு சொந்தக்காரங்கள மிக முக்கியமான சொந்தக்காரங்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதம், ஜாதி, பணம், அந்தஸ்து, இவங்களும் உள்ள வந்துருவாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறதுதான் கிளைமேக்ஸ். இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். அந்த மாதிரி இப்போ உங்களோட கருத்தை சொல்றதுக்கு வந்திருக்காங்க இறுதியாக ஒரு நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
4: காலை நேரம் வந்து கொண்டிருக்கோம்.
2: வணக்கம்.
4: சிராத் பேசுறேன். அண்ணா
2: யாருமா?
4: குத்தலத்துல இருந்து சிராத் பேசுறேன்.
2: சரி, எப்படி இருக்கீங்க? சரி சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க.
4: அடுத்தது பணத்து நல்லா இருக்கு. பொருளாதாரம்
2: பொருளாதாரம்
4: பணத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. நண்பனை சட்டம் தெரியாம அந்த பணத்துக்காக அடிமைகள் வாழ்றவங்க நிறைய
2: தெரியுதுனாங்க.
4: அதே சொல்ல போனா அது ரொம்ப ஒரு சூழானது. ஆனா சூழான விஷயம், அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு நிகழ்ச்சியா அந்த வாழ்க்கையோட நிரந்தரமா போகணும் கிடையாது. நம்ம முன்னால பாத்துட்டு இருக்கோம். விருப்பத்தோட
2: வாரேன்.
4: அப்படி வாழ்ற மக்களையும் நான் பாக்குறேன். அந்த ஊழல்கள் சாதாரணமாக நடுத்தரத்துல வாழக்கூடிய அப்படி மக்களையும் பாக்கிறேன். ஆனா அந்த ஜாதி மதம்ன்றது வந்து இல்ல. இந்த எல்லா மனிதர்கள் எல்லாரும் இளையனால படைக்கப்பட்ட மனிதர்கள். ஒவ்வொரு மனசுக்கும் துணுது அவங்க அவங்களோட வாழணும் என்று அந்த வாழ்க்கையை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க.
2: ஆமா,
4: அதனால இந்த நீங்க சொன்ன பணம் தான் எல்லாத்துக்கும் மெயின் பிரச்சனை ஆகி.
2: அதான் எந்த ஜாதியா இருந்தா பணமா இருந்தா காசு இருந்தா போதும் அப்படிங்கறதான் அவரோட கருத்து. நானும் அந்த கருத்து வந்து இந்த காலகட்டத்துல நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா என்ன ஜாதியா வேணா இருக்கட்டும், என்ன மதமா வேணாலும் இருக்கட்டும், நம்ம பொண்ணு ஒருத்தர் லவ் பண்றான், என்னது எங்க பொண்ணு ஒருத்தர் லவ் பண்றானா, வேற மதமா வேற ஜாதியா, காசு இருக்கா, இதுதான் ரியாக்ஷன். இல்ல முதல் கேள்வினா பணம் இருக்கு, பையனை கூப்பிட்டு பேசுவோம், இல்ல பொண்ணை வர சொல்லுங்க பேசுவோம் அப்படின்னா ஒரு பெரிய கார்ல வந்து இறங்கி இல்ல ஒரு சொந்த வாகனத்துல வராங்க, இல்ல சொந்த மாதிரி வீடு ஒன்று இருக்கு அப்படிங்கும் போது இது எல்லாமே இல்லாம போயிரும். காசு இருக்கு, சரி, பெரிய வீடு இருக்கு, வாகனம் இருக்கு, சரி, படிச்சிருக்காங்க, படிச்சா இல்லைனாலும் கூட பரவாயில்ல, பணம் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் மாறிடுச்சு. அந்த காலகட்டத்திலயும் அது இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்திலயும் இந்த ஜாதி வேற்றுமை வேற மதத்தை கல்யாணம் பண்ணும் போது மதம் மாற்றுறது இதெல்லாம் இங்கேதான் நடக்கும். ரெண்டு பேரும் வேற வேற மதத்துல லவ் பண்ணிருப்பாங்க. கல்யாணம்னு வந்துருச்சுன்னு சொன்னா டாமினேட் பண்ற சில மதங்கள் இருக்கு. ஒரு மதம் மாற்றுனா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. நான் என்ன சொல்றேன், ரெண்டு மனமும் கரெக்டா இருந்துருச்சுன்னா இந்த ரெண்டு லவ் பண்ற ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்குள்ள இல்ல இந்த திருமணம் செஞ்சுக்க போற ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு புரிந்துணர்வு ரொம்ப முக்கியம்.
3: இந்த புரிந்துணர்வு
2: அதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா மத்தது எல்லாமே கூட பாத்துக்கலாம். ஆனா மிக முக்கியமா எல்லாத்தையும் தாண்டி இந்த காலகட்டத்துல என்னோட கருத்து என்னன்னா, பணம் தான் அதிகம் செலுத்துது.
3: உண்மையான கருத்து அந்த பணம், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்றாங்கல, அது சிறப்பான ஒரு விஷயம். இந்த திருமணம்னு வரும்போது அது வந்து ரொம்பவே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம்.
2: ஏன்னா இப்ப வந்து ட்ரெண்டிங்கான வாழ்க்கைக்கு எல்லாருமே மாறிட்டாங்க இல்லையா. ட்ரெண்டிங்கா மாறும்போது கண்டிப்பாக ஐபோன் 18 வருது அப்படின்னு சொன்னா அதை வாங்கிதான் ஆகணும். ஒரு ஆடம்பரமான கார் வருதுன்னா அதை வாங்கிதான் ஆகணும். அப்பத்தானே சோசியல் மீடியால போட்டு லைக்ஸ் எல்லாம், சரியா? இப்ப அப்படி மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள்ல இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம காலங்காலமா சொல்லிக்கிட்டு வர எல்லாத்தையும் தாண்டி பணம் தான் ஆதிக்கம் செலுத்துது இல்லையா.
3: ஆமா.
2: சரி, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் என்ன தலைப்பு எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத இப்ப இருந்தே யோசிக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் விடைபெற்று போகலாம்னு இருக்கோம்.
3: ஆமா.
2: சரி, விடைபெற்றும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
3: நாரன் உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி,
2: நான் பிரியமுடன் சங்கர் புஷ்பராஜ். வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க மக்களே, போயிட்டு வரோம், பாய்.

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரரான கொண்ட ரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் என்ற சந்தேக நபரிடம் மேல்மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையில் தானியங்கி கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மெனுவாங்கோட டொக்கா என்பவர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட குற்றச் செயலுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த துப்பாக்கி கனமுள்ள பொல்லத்த பொதுமயானத்தில் உள்ள புதைகுழியொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபரினால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. அகுங்கல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்பகர பகுதியில் இன்று அதிகாலை வீட்டினுள் இருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் உடனடியாக பலப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர் அகுங்கல்ல கல்பகர பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஆவார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவின் அணுசக்தி மின் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக விஸ்டா கோப் நிறுவனத்துக்கு 4.2 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்க அமெரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்க ஆற்றல் துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் நாளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்கள், மின்சார போக்குவரத்து அமைப்புகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி சுரங்கங்கள் ஆகியவற்றின் காரணமாக அமெரிக்காவில் மின்சார தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. இந்த சூழலுக்கு தீர்வாகவும் 2050 அமெரிக்காவின் அணுசக்தி திறனை 4 மடங்காக உயர்த்தும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இலக்கை எட்டுவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மடத்தாளர் செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய

சித்தர். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இது நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம் இன் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: வந்து பேசவும் ஒரு மாதிரியா வைக்கப்ப என்ன டெய்லி தேத்தான் செல்றான் செல்றான்னு செல்றாங்களா ஐக்கியம் இருந்தாலும் செல்லத்தானே வேணும். துவான் முகமது ஆள் விழுங்கி அபுலாசன் சில எவ்வளவு பேர் புகழோட ஈந்தவன் எல்லாம் அழிச்சிட்டான் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அண்ணா பள்ளிக்கு பள்ளி வாங்கணுன்னு உம்மா சின்ன வயிற்றில் கல்கிரி கொடுக்கல எனக்கு சொன்னாங்க. அவனை மனசு வரது இல்லை வரணும் வந்தா தாண்டா அபுலாசன் வராட்டி நீ தாரு என்ன செய்ய உண்டாவே கான்மோ உண்டாவே குடிக்கிறான் உண்டாவே போறான்னு உண்டாவே சாப்பிடறான கட்டை சின்னத்தை அபுலாசனுக்கு வைக்கிறான்னு ஒரு வீட்டு அபிலாஷன் என்ன சரி செய்யடா புத்திய கொஞ்சமாவது பாவியண்ட இவ்வளவு பெரிய புத்திய வச்சிக்கு. ஐயோ எனக்கு நானே கேள்வி கேட்கிற மாதிரி ஆய் போச்சே என்ன பண்றே.
1: கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்
0: கேட்டமா
1: என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பி
0: நண்பன்
2: நல்ல சந்தோஷமா வந்திருக்கிற
0: உள்ளுக்கு சிவாஜிமாய்த்தான் வெளியே சந்தோஷம் உள்ளுக்கு கவலை தான் நானா
2: மிளகு பத்து
0: மாதிரி மிளகு பத்தி எரிஞ்சு எரிஞ்சு போகும் இன்னும்
2: செல்வம் பிறகு கேட்டும் தான் உருகி கொண்டு போன உருகுற மாதிரி தெரியலையே பாக்க
0: விளங்காது அது விளங்காது அபிலாஷம் அந்த மாதிரி சிறப்ப காட்டி கொள்றான்.
2: நீ ஊருக்கும் வெளிச்சம் கொடுத்தவனாவும் தெரியல உன்னையும் அழிச்சு கொண்டு போற மாதிரியும் தெரியல நல்ல வாட்ட சட்டமா தானே இருக்கிற
0: இருக்கு சாலி கப்பலன் கூட மழை நேரம் தானே அழுவார் குதிரைக்கு கொம்பு குடுக்கல மாட்டுக்கு வால் குடுக்கல
2: மாட்டுக்கு வால் இல்லாமையா இருக்கு
0: இல்லையா
2: மாட்டுக்கு வால் பார்த்தது இல்லையா
0: என்ன
2: இருக்கேன்
0: என்ன சில போனாலும் மிஸ் ஆகும் என்ன சொல்லி ஆத்துல போட்டாலும் அளந்து போடு
2: ஏன் ஆத்துல போடுற என்னத்த போடுற ஆத்துல என்னத்த போடுற ஆத்து என்ன
0: ஆத்து சொல்லி பேரு பேரு எப்ப போட
2: ஆறுன்னு சொல்றது ஆறு ஆத்து என்றது வீடுன்னு சொல்றாங்க அப்ப நீ எதை சொல்ற
0: அது ஐயோ
2: வெட்டில அப்படின்னு சொல்றாங்க
0: குளிக்கிற ஆத்துல இறங்கி கிளணி கங்கை
2: அதுக்குள்ள என்னத்த போட போறேன்

0: சினிமா தியேட்டர் தொடர்கிறது.
1: எங்களுக்கு ஒரு தத்துவம் செல்ல விட மாட்டானே, அதாவது ஆத்துல எதை போட்டாலும் அலந்து போடுங்கன்னு செல்ல, எது ஆத்து ஏன் அலந்து எல்லாம் கேப்பான். கேளு கேளு கேளு கேளு, ஒரு நாள் வரும்.

0: காதல். டபுளாகன் நானா நினைச்சா நடக்காத ஒரு விஷயமே இல்ல. இப்ப இன்னைக்கு நாங்க ஸ்டாலின போடலையா உள்ளுக்கு, அதே மாதிரி இன்னும் நடக்கும். டபுளாசனுக்கு இயலாத விஷயம் இல்ல. அபிலாசன் நானா
1: என்னடா என்னமோ சொல்லி கொண்டுக்கிற, என்னத்த போட்டனி
0: தெரியுமா?
1: சொல்ல, எனக்கு நீ சொன்னாதான் தெரியும்.
0: எங்க ஸ்டாலின் நானா ஐக்கியார்
1: எங்க நம்மட இந்த நாலாம் குருவு தெரியல.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல,
1: அப்ப
0: தமிழ்நாட்டுல
1: போட்டியெல்லாம் போட்டாங்களோ?
0: தூக்கி போட்டேன் உள்ளு.
1: எங்க போட்ட நீ?
0: வாய் கூட.
1: அடி வாய் இருக்குன்னா வாய் இருக்கிறவன் தானே எலெக்ஷன்ல நின்றவன்.
0: நானா ஒரு வார்த்தை செல்லிக்கா இவன் முண்டாடி எவ்வளவு போனாலும் ராமசாமி அஞ்சு 12 செல்லிக்கானோ தானே.
1: கொஞ்சம் பொறுவாரன், பிரச்சனை விஷயத்துல நீயா ஒரு கதைய துறக்காம நடந்த பிரச்சனையை சொல்றா சொல்லு.
0: நானா நான் தத்தி தப்பி தள்ளாடி பெரிய போஸ்டுக்கு வந்த பிறகு அந்த காலத்துல நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயத்த வீடு வீடா போய் செல்றான்.
1: அதுதானேடா, நீ வர முதல் யோசிக்கணும் வந்த அடிப்பான் அப்படி என்று சொல்லி. அப்படி என்ன வர விடாம நீ தடுக்கணும். நீ உன்னால தடுக்க முடியல, அவன் வந்தா அடிக்கத்தானே செய்வான்.
0: உதாரணம் ஒரு தத்துவம் ஒரு அறிவுரை.
1: நடக்கும்
0: ஒரு நாள், நடக்கும்.
1: என்ன சொல்ல வர எனக்கு விளக்கத்தை சொல்லு. இப்ப நீ என்ன, இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த உண்மையான விஷயத்த கதை பார்ப்போம்.
0: உண்மை விஷயம் என்னன்னா, நாம படிச்ச படிப்புக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை எனக்கு அமையிலேயே இதுக்கு தாறு காரணம் அவனை கொண்டு போய் கோர்ட்ல நீ பாட்டணும்.
1: அவங்க சென்னாங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரிவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: பாப்பே அவங்க தானே சின்னங்க சேராதடா பார்த்து தான் சின்ன குழல் வார்த்தை கேட்கல இவர். சரி பாப்பமே எவ்வளவு தாண்டி செல்லி எப்படி நடக்குன்னு பாப்ப கடவுள் ஈகான் எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஈகான். அவன் கண்ண தொடர்ந்து நாளைக்கு பாப்பான் பார்த்த நேரத்துல அபிலாஷன் போ ஏமாம முன்னுக்கு வச்ச காலம் பின்னுக்கு வச்ச காலம் முன்னுக்கா முன்னுக்கு என்னமோ தெரியும் அதை கேட்கவா அதுக்கு ஏதாவது சொல்லுவான். அபிலாஷன் நானா
1: என்னடா சரியான வெயிலா கிடக்குது இன்னொரு பக்கத்துல மழை பெய்து கொண்டிருக்கு ஆறு பெருக்கெடுக்குது ஆறு வத்துது சனமெல்லாம் சிக்கல நினைக்குது மண் சரிவென்றான் அது என்றான் இதென்றான் நீ ஒரு பக்கம் நம்மள கழுத்தறுக்கிறக்கே நிக்கிறேன்.
0: இதெல்லாம் நடக்கிற உண்மைதான் எங்க நடக்கணும்னு நடக்குது இல்ல ஐதான் கவலை
1: விளங்கல எங்க நடக்கணும்டா
0: வெள்ளம் போதும் பாவத்தாளிகள் போக மாட்டான் நல்லவனு தான் போறான் ஐதா மனசு கவலை
1: அப்ப நீ போவளு
0: நாயே உள்ள
1: இல்ல நீ உன்ன அதுக்குள்ள கொண்டு போயிலா நீ அதங்கப்பட்டு கதைச்சு கொண்டிருக்கிற
0: என்ன இல்ல
1: பாக்காம
0: சேட்ட காலத்தான் விளங்கும் நான் வெள்ளையா கருப்பாண்டி பாய்
1: வேணா
0: வேணா இனி நானா அந்தாது அந்த மாதிரி நடந்தா என்னமும் சொன்னு சார் பாமசி கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது என்ன பாட்டு
1: அதே வந்து குளுச குடுக்க பாமசீத்த போனது என்னடா கதைக்கிற பாமசி கழுத்துல இருந்து பாமன் கேட்டா என்ன நல்ல காலம் பாமன் கிட்ட வெள்ள வத்தைக்க போவான் விட்ட
0: இல்ல
1: பரமசிவன் கழுத்து பாம்பு கேட்டது
0: கருடா
1: அபிலாசன் சௌக்கியமா
0: இல்ல இல்ல அபிலாஷன் ஐயோ அபிலாஷன் சௌக்கியமா தான் ஈந்தன்
1: அதுதானே இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமடா
0: டார்க் படிச்சுப்பான் நான்
1: ஆத்துல போவாதவனுக்கு படிச்சிருப்பான்
0: ஐத்தானே ஆத்துலயும் போக மாட்டேன்றானு சேத்துலயும் போக மாட்டேன்றானு தள்ளியூட தாய்க்கு கொண்டு போய் நானாக நுவரில் ஏட்டன் பக்கம் போற ஐடியா ஐக்கா
1: ஆத்துல மணல் எடுக்கலாம் சேத்துல இறங்கி தாமரை பூ புடுங்கலாம் அதாவது அவனவனுக்கு தேவையானதை அவன் எடுத்துக்கொள்ளுவான். நான் வீடு கட்டையில மணல் எடுக்கிறதுக்கு பூ வைக்கிறது இல்ல பூ எடுக்கிறதுக்கு எல்லாம் தானா வருது புரியதுக்கு நான் ஆத்துக்கும் போவேன் சேத்துக்கும் போவேன்
0: இல்ல சும்மா ஆத்து பாக்க எல்லாம் ஆசை இல்லைன்னா
1: நீ போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்ன நல்ல அறிஞ்சு தான்
0: அப்படி என்ன தேவை கொண்டு வர மாட்டேன் விஷயம் தெரிந்தா இப்ப அது விடுங்க நானா இத்தனை வருஷம் உங்களோட ஈஜன்
1: ஏன் இருக்கிற போவன் நான் என்ன இருக்கையா சொல்றேன் போத்துலஞ்சு போவேன்
0: என்ன செய்ய நான் உமா பாப்பாக்கு போற உங்களே தான் நம்பி வந்தேன்னா
1: அதுக்கு பிறகு நீ எங்க போவே
0: எங்க போவாத இடமே இல்லையே நான் எங்க எங்க போனேன் எல்லாம் உஷாவி தெரியும் எனக்கு

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அதான் இளைஞர்கள் அத்தனை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தேன்னா என்னைக்காவது மனசாட்சியில குத்துதில்ல என்னையே தான் குத்தி காட்டுறான் காட்டுறான்னு விளங்குதில்லையே விளங்குதில்லையா விளங்குதுல மாதிரி நடிப்பானா தெரியா என்ன தெரியல. ஆனா இப்பவும் உள்ளுக்கு போறோம் நல்ல என்னன்னு புள்ளுக்கு போறோம் ஷூர் இல்லாத காலம் தானே ஐ சுட்டி அப்படிதான் சாஸ் துண்டு போட்டு ஜல்பாரி விட்டு போட்டு
2: யாரோட ஹேஜி கொண்டு இருக்கிறானப்பா
1: சியாமணியா இருந்த இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது வந்து
2: உண்ட புத்தி மோட்டு புத்தி என்ன விஷயம் நீயா துணியாட்டி எப்படி இந்த விஷயங்களுக்குள்ள நீ போவ
1: நம்பியே மாந்தேத்தானுக்கு
2: நம்பிய போற அம்பியா நம்பியா அதெல்லாம் அந்த இதுல நடிச்சிட்டு போறான் அவன் இவன் இன்னும் ஒரு படத்துல மிக்கிற நடிக்கிறானே
1: விட்டு
2: போட்டு மூஞ்சிய முடிப்ப
1: சரி இதெல்லாம் முடிக்க இதுக்காக வேற எங்கேயாவது போய் முடிக்கவா
2: எத்தனையோ குற்றச்சாட்டுகளை செய்து உனக்கு இப்ப குற்றப்பத்திரிகை நிறைய இருக்கு
1: இருக்கு
2: ஆனா எதுவும் வருத்தங்கிருத்தமும் வந்து சொல்லுது இல்ல அப்படி உனக்கு வரக்கூடாது
1: வரக்கூடாது
2: பொதுவா அந்த டெங்கு என்று சொல்றாங்கடாப்பா அது என்னடாப்பா
1: அது டெங்குன்னு சொல்லினாலும் அதுவும் ஒரு அநியாயம் தான் அது வந்து தேவையான ஆளை குத்துறது இல்ல
2: என்ன சொல்ல வர சுத்தி அடிக்கிறியா நீ இல்ல தெரியும் இல்ல நானும் விஷயங்களை அறியத்தான் செய்யறேன் முழுமையா
1: அறியலாம் சரியான இடத்துக்கு வந்தீங்க
2: சொல்லு சொல்லு
1: இப்ப நாங்க ஒரு பாவம் செஞ்சா கடவுள் நேர வந்து
2: தண்டனைப்பா என்னத்த பாவத்தை செய்து கடவுள் அங்க இருக்கிறான் பாவம் செய்தவன் எங்க போறான் என்ன கதைக்கிற நீ உண்மையில நடக்கிற விஷயத்த நேர உண்டு தென்று கண்ணாலே பார்த்த விஷயத்த கதைச்சு துளையனப்பா
1: ஆனா நீங்க இது வரைக்கும் கண்ணால பாக்கல இல்லையா
2: தானே பாத்து கொண்டிருக்கிறான் என்னத்த உருப்பட்ட மாதிரி நீ செய்து கொண்டிருக்கிற
1: நான் உங்களுக்கு நினைவரிக்கா தெரியும் ஒரு வருஷம் ஏர்போர்ட் வாசல அடி அடி அடிச்சு கொண்டு போனாலும்
2: என்ன
1: இது டெங்குக்கே தெரியாது.

0: நேரம் காலை 11 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: பிசைத்த கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கையில் உள்ள மருந்தகங்கள் ஊடாகவும் மருந்தகங்களின் பின்னணியிலும் போதிய மாத்திரைகள் மற்றும் ஏனைய தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் 11வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியிலும் இவ்வாறான போதிய மாத்திரை பயன்பாடு அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து பல முறைப்பாடுகள் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொஸ்கொட மக இந்துருவ பகுதியில் 4 பேரை கொலை செய்வதற்கு தயாராகி இருந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. நேற்றிரவு 4 பேரை கொலை செய்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்த சந்தேக நபர்கள் சிலர் கொஸ்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அகாட கொட பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருப்பதாக வளான ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் அவ் அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் குறித்த வீட்டை முற்றுகையிட நடவடிக்கை எடுத்தனர். அம்முற்றுகையை மேற்கொண்ட போது போலீஸ் அதிகாரிகளை கண்ட சந்தேக நபர் ஒருவர் போலீசாரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இதன்போது போலீசார் நடத்திய பதிலில் துப்பாக்கிச்சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். அத்துடன் அங்கிருந்த மற்றொரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் இன்னொரு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவ்வீட்டை போலீசார் பரிசோதித்த போது அங்கிருந்து துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பல போலீசாரால்
1: கைப்பற்றப்பட்டுள்ளன.
2: அமெரிக்காவின் டென்னசி மாநிலத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கிறிஸ்டா பைக் என்பவருக்கான மரண தண்டனையை நிறைவேற்றும் முயற்சி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அந்த மாநில சிறைச்சாலை பிரதானி பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டென்னசி மாநில ஆளுநர் பில் லீ இந்த தன்னார்வ பதவி விலகல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தண்டனையை நிறைவேற்றும் முயற்சியின்போது ஏற்பட்ட தொழில்நுட்ப அல்லது நடைமுறை தவறுகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு விசாரணை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த மனத்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான காலை நேர மனத்தியாள செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: எங்க எப்படி வருதுன்னு எனக்கே இவனுக்கே தெரியாதான். டெங்கை பற்றி சொன்னால் அதை வச்சு ஒரு பிஸ்னஸை செஞ்சு என்னை உள்ளுக்கு போடுவான். டிவி ரேடியோவில் எந்த நேரம் சரி தான் கவனம் கவனம்னு சொல்லி இதில் மாட்டி விட தான் பார்க்குறேன். அதில் மாட்டி
2: பேசிக்கொள்ளேன். அபிலாஷன்
1: நானா
2: இந்த டெங்கு ஒரு வியாபாரம் ஒரு கதை உண்டு இருக்கு. என்ன கதை?
1: அல்லா இல்லை நானா இல்லை நானா அம்மா டெங்கு வியாபாரம்
2: இல்லை நீ வடிவா சொல்லு. இது ஒரு வியாபாரமா இல்லாட்டி ஒரு பெரிய நோயா இல்லாட்டி என்ன நடக்கு?
1: பெரிய நோய் உண்டு நானா?
2: நோய் என்றால் அதுக்கு ஏத்த மாதிரி வியாபாரமும் நடக்கும் தானியடா.
1: நான் செத்தம் வாயில மண்ணி இருக்கிற வாயில சோறு மாதிரி அதை வச்சு வியாபாரம் பண்ண போவானா நானா?
2: இப்ப உனக்கு சோறு கிடைச்சதா மண்ணு கிடைச்சதா?
1: மண் இல்லையே நானா, சோறு மில்ல மண்ணு மில்ல புல்லு தான் நானா. இப்ப வெறும்
2: என்ன சொல்ல வர
1: எல்லாம் காரணம், இதுக்கு எல்லாம் காரணம் அவர் தான்.
2: அரு
1: எங்கட செல்லி வேலுகா
2: அபிலாஷன் இப்ப வந்து பாரு. ஒரு விஷயம் இருந்தா தானே எத்தனையோ விஷயங்களை. கொரோனா வந்துச்சு, மாஸ்க்
1: அடிச்சான்,
2: வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, ஆனா எங்களால ஏழுமான சாமான்களை கொண்டு வந்து தாரம் உண்டு அதுகளை செய்தாங்க. அதே மாதிரி இந்த டெங்குக்கு என்ன செய்யலாம், என்ன நேரம் அதை விஷயத்தை அமைக்கலாம் சொல்லு. அது ஒரு எதையும் வித்தியாசமா யோசிக்கிறாங்க.
1: டெங்குக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, பக்கத்து வீட்டுல குப்பை இருந்தாலும் நாங்க கிளியர் பண்ணணும். அதுல போயிட்டு வியாபாரம் பண்ணப்படாய்.
2: அப்புறம்
1: அது பண்ணி நான் சுத்தம் சுகம் தரும் அப்படித்தான்.
2: என்ன சுத்தம்
1: சுத்தம் சுகம் தரும், டெங்கு வராதுன்னு சொல்லி காணும்.
2: அது எப்பயோ கேள்விப்பட்டேன், டெங்கு வர முதலே நான்
1: கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டும் இன்னும் இப்படி இருந்தா அதுவும் செய்ய. வீடு பக்கம் முன்னு பக்கம் எல்லாம் சுத்தமா வச்சு, புள்ள உள்ள கவனமா வச்சு, முத்தத்துல அபிலாஷமா வயசானாக்கல ரொம்ப தெளிவாய்க்க சொல்லிக்காங்க.
2: நீ சொல்ற கதைகள் எல்லாம் சொல்ற மாதிரி இல்லையே சுத்தமும். அது நாங்க குளிக்கத்தானே செய்யறோம்.
1: அந்த குளிக்கிற இல்ல
2: எறும்பு
1: தேடி போகும்.
2: ஓ சீனி இருந்தா எறும்பு தேடி வரும்.
1: அது மாதிரி டெங்கு இருந்தா தான், இந்த ஊட்டை இருந்தா தான் டெங்கு தேடி வரும்.
2: என்னடா ஊட்டை என்ற டெங்கு என்ற சீனி என்ற
1: குப்பை
2: வீடுன்னு சொல்லி கேட்டா தான் உங்க வீட்டு அட்ரஸ் கேட்டுறாங்க.
1: மாட்டிக்கொண்டு தெரியும்.

0: சம்மா தியேட்டர் தொடர்கிறது.
1: இந்த வாழி நான் கெட்டு போனப்பா, எங்கட வீடு குப்பையை துப்புறாங்க சொன்னா எங்கட வீடும் குப்பைண்டு செல்ல போறான். இதுக்கு ஏதாவது கேம் உண்டு அமைக்கும் போது நான் போயிட்டு வீட காப்பாத்தி கொள்ளணும்.
2: நானா இந்த டெங்கு உண்மையில இதுக்குல இருந்து வருது முதல் அதை அறிஞ்சு கொள்ளணும் மேடம். பிளீஸ்டா சொல்லடா.
1: ஆயிட்டு ஆயிட்டு எனக்கு சத்தமா அது எங்க இருந்து வருதுன்னு நான் தெரியல.
2: எப்படி அது உருவாக்கம் எப்படி?
1: ஓடி கலட்டி இனி ஓடவே முடியாத ஒதுக்கின டயர். ஆனா அந்த டயர்ல எரிச்சு போட செல்றான். என்ன மழை பெய்ஞ்சு அது
2: கலவரத்துல போட்டு எரிச்சிய கேள்விப்பட்டிருக்கிறான்.
1: முடிஞ்சினான். அது கப்பல் ஓட்டிய தமிழன் காலத்துல இப்ப கப்பலை குட்டியலும் ஓட்டால்
2: விளையினான்.
1: அதுல மழை தண்ணி நின்று அது உள்ள காலத்தை அந்த குடும்பம் நடத்தி டெங்கு வெளியே வாரு.
2: அப்ப டயர உடனடியா எரிக்க வேணும். அதுக்குள்ள தண்ணி தெங்க விட
1: கூரைங்க கூரை ஒசக்கே.
2: ஓ
1: அதுக்கு மேல இருக்கிற இதுவெல்லாம் பராண்டி. நாங்க இதை துணியை தூக்கி வீசிறேன், சாக்க தூக்கி
2: வீசிறேன், தண்ணி ஓடாம அடைச்சி தண்ணி நின்று அதுக்குள்ள இருந்து வருமென்று சொல்றேன். அது சரி சரி சரி. அப்ப நீ யாரு? மேல ஏறுறவன் யாரு? மேல இறங்கினவன் கீழே இறங்குறது எப்படி? இது எல்லாத்துக்கும் என்ன கிரைண்டரை கொண்டு வந்து விடுவீங்கயா?
1: யாழ்ப்பாண டெங்கும் கொழும்பு டெங்கும் செட் ஆயிரும். செட்டாவி டெங்கு என்ன செய்யுன்னா அவங்களோட குடும்பத்தை பெருசாக்கிடுவாங்க.
2: சரி, அடுத்த கொஞ்சம் பொறுவாரு. இது ஒண்ணு நான் கேள்விப்பட்டுக்கிறேன்டாப்பா, இந்த தேங்காய் சம்பந்தமான பிரச்சனையாலையும் வருதுன்னு சொல்லி
1: தேங்க தும்பொழிக்கு. அந்த தேங்காய் சிரட்டை
2: நடத்தும். அப்ப நீ ஒட்டுமொத்தமா சொல்ற எங்க தண்ணி நின்றாலும் அது டெங்குக்கு வாசியா வரும். அதனால நீங்க அப்படியான இடத்தை உடனடியா சுத்தம் செய்தா மட்டும்தான் இந்த டெங்கு
1: கிடைக்கலாம்.
2: விளக்கத வடிவா சொன்னா நான் கேட்டுக்கொள்ளுவேன்.
1: இன்னொன்னு அது செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வந்தி.
2: அப்ப இப்ப இந்த ஓடுற ஆறு எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டா நல்லதானே?
1: நீங்க மறக்கத்தான் செய்யணும்.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: நிப்பாட்டு சொன்னா ஓடுற ஆற நிப்பாட்டு சீல்தான காவேரி இதெல்லாம் எப்படி நிப்பாட்டு கிழனியாரெல்லாம் நிப்பாட்டு இல்லாம நீ சுத்தமா சுகமா இருந்துச்சுன்னா அம்மா இவன் சித்த வீட்டுலயும் கேம் அமைப்பான் போலத்தாயிக்கு வரப்போல காலை ஆட்டிக்கொண்டே தூங்கும் நிலடி செத்தன்னு நினைச்சு எங்களுக்கு ஒரு கேம் ஒன்று அமைச்சிருவான்.
2: சரி சரி அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான் அவனே நான் போடுறேன் ஒற்று பிரச்சனையும் இல்ல நாம தான் ஏஜென்ட் புல் ஏஜென்ட்
1: கோலுண்டுதான்.
2: ஓ சரி சரி ஓகே அபிலாஷன்
1: நானா
2: நான் கொஞ்சம் பிஸி.
1: ஆ சரி
2: நீ என்னத்தையாவது செய்துக்கோ.
1: ஓ
2: ஆனா இந்த சப்ஜெக்டுக்கு நீ வர மாட்டேன்னு எனக்கு
1: தெரியுது. நானா
2: இது உயிர்கொல்லி பிரச்சனையா இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனையா பேசப்பட்டு
1: உங்களோட பிரச்சனைக்கு நான் நிக்கமாடா செல்லுங்க. நானா உயிர் என்ன உயிர் நானா
2: நீ வந்துடாப்பா இது வந்து இறங்கி செயல்படுத்தணும்டாப்பா.
1: இதுவரைக்கும் நான் என்னன்னா செய்ய இல்ல.
2: இப்ப டெங்கு டெங்குன்னு இவ்வளவு விஷயத்த பேசியிருக்கேன் தானே அதை நிப்பாடுறதுக்கு பெரிய ஒரு செயல் திட்டம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அதை நாங்க கொடுக்கிறோம் விஷயங்களும் முடிக்கிறோம். மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இதுக்குத்தான் நாங்க ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு நீ புள்ளாரங்க செய்யணும்.
1: செய்யாம நான் உங்களோட என்னென்னத்துக்கு வந்து நல்ல விஷயத்துக்கு வரமாட்டேனா.
2: உனக்கு தெரியும் இந்த கோயில் ஐட்டங்கள் நாங்க கொஞ்சம் இறக்குமதி செய்திருக்கிறோம். இந்த நெட் ஐட்டங்கள் கொஞ்சம் இறக்குமதி செய்திருக்கிறோம். அதே இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஒரு ஐட்டங்கள் வச்சிருக்கிறோம். மற்றது கை கால எல்லாம் பூசினா கிட்டையும் நெருங்காது. இப்படியான சில ப்ரொஜெக்ட்களை கொண்டு வந்திருக்கிறோம். விளங்குதா ப்ரொடக்ட் விளங்குதா
1: பார்த்து என்னடா இல்லையா அம்மனமா ஓடுது
2: அதுல விளங்கல.
1: நான்
2: இந்த ப்ரொடக்ட்களை எல்லாத்தையும் நீ மக்களுக்கு வந்து இப்ப எப்படி தானே அதோட விலைகள் இல்லாம 4000 3000 300 ரூபாய் இப்படி எல்லாம் இருக்கு. அதுல ஸ்பெஷல் ஆஃபர்ல தான் நாம இதெல்லாம் கொடுக்க போறோம். வீட்டுக்கு இவ்வளவும் இருக்க வேணும். ஒரு வீட்டுல பக்கத்து வீட்டுல எப்படி இருக்குன்னா நீங்க இதெல்லாம் அறிஞ்சு நாம தான் இதுல தெளிவுபடுத்த
1: வேண்டும். நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. இதெல்லாம் சும்மா ஒரு வீட்டுக்கு கொடுக்க போறீங்க.
2: அதுதான்டா இப்ப சும்மா போய் கரைச்சிட்டு அவங்கள்ட ஏடிஎம் இதுல எடுக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு காசை தவண முறையிலையும் எடுக்கலாம். நிறைய எடுத்தா கொஞ்சம் அப்படி அப்படி செய்யலாம். அது ஆக்கள் மூலமா செய்து கொள்றதானடா.
1: நீங்க சும்மா கொடுக்கல வீட்டுகளுக்கு
2: என்னடா இப்ப டெங்கு சும்மா கொடுக்குது நாம சும்மா கொடுக்கலுமாடா.
1: டெங்கில்
2: இருந்து மக்களை காப்போம் இதுதான் எங்களோட துறை பொருள்.

0: மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு போல. மனுஷனுக்கு மனசாட்சின்னு ஒன்று ஈகணும் தானே. நாளைக்கு பார்த்தா டெங்கு நோய்க்கு பட்ட ஆள் பட்ட அனுபவத்தில் வந்து ஆக்களுக்கு உதவி செய்கிற பிளான் தான் வந்திருக்கேன். பிஸ்னஸ் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. அபிலாசி சும்மா வாயை கொடுத்து கேஸ் பண்ணிக்கொள்ளாது. ஏன் அம்மா அவர் கொடுக்கறத கொண்டு மக்களுக்கு கொடுத்து டெங்கு நிப்பாட்டி நல்ல ஒரு வடிக்கத்தலை மனுஷன் வாரம் செஞ்சுதெல்லாம் செய்யட்டும். அதை கடவுள் பார்த்துக்கொள்வார்.
1: இலங்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் கையில சாமான் வச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ரோட்லயும் அப்படியே பெட் எடுத்து விளையாடுறானா இல்லையோ கொசு நெட்டை வச்சு ஆடுறதுக்கு ஆளை செட் பண்ணி இருக்கிறேன். எல்லாம் அபிலாசனை தான் கொடுத்துருக்கு. எல்லாம் கிளீனா நடக்கும். அவன் தான் இதுக்கு சரி சார். அதெல்லாம் நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை.
2: வீட்டுல வந்து பாட்டு பாடி.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன ஐடியா அவர் செல்லே, ஒரு வகையில் உண்மைதான். சும்மா கொடுத்தாலும் கணக்கில்லாம அதையும் அதுலயும் பார்த்து கொசு அடிக்கிற டெங்கு சீன்லயும் பிசினஸ் நோக்கம் தானே. என்ன கையில தான் சாமான் தாருன்னு செல்லிக்கா கேம் அமைப்பம் காசி நான் கொடுக்க போறது இல்லை. இவ்வளவு நாள் எனக்கு செஞ்சியா உனக்கு செய்யும் சாமானத்தில முதல்ல என் பேர்ல எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளுமே சும்மா கொடுக்க போறது இல்லை, காசும் சும்மா கொடுக்க போறதும் இல்லை, சாமானத்தை தாருன்னு எனக்கு செல்லிட்டான். நான் என்ன செய்வேன், இது திருப்பி இவருக்கு கொடுக்க போறே இல்ல. லோ லோன்னு ரோட்ல அலைய போறான், டெங்கும் சுகமானமாயும் டெங்கும் நல்லாயி நானும் நல்லா ஆயிப்புவேன். இவன் டொங்கு டொங்கு டொங்குண்டு அஞ்சிலாம சந்தில காத்தி கொண்டு இக்கத்தான் வேணும். அல்லோ தெல்லாம் வழிய காட்டிட்டாய் கடவுளே.
2: விலாசன்
1: நானா
2: இந்த கிளியரன்ஸ் பண்றதுக்கு இந்த ஐடென்டி கார்டு கேட்டவங்க ஒரு தாமன் பெருமதி
1: கூட
2: உண்மையில வந்து
1: வாய்ப்பு
2: இல்ல.
1: பெரிய
2: இது வந்து இருக்கிற சாமான் 3 கோடி கிடைக்குது. நீ ஒரு கணக்குக்கு வச்சு கேட்ட போற, கொஞ்சம் கொஞ்சமா தான் உனக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
1: 45 லட்சத்தை கொடுத்து 3 கோடி நானும் எந்த ஊட்டு டிடி
2: பாத்தியா அண்ணா, இந்த வீட்டுல வந்து இப்ப ஆக்கள் இருக்கிறாங்களேடா.
1: போட்டிருக்கு
2: நடக்க போது.
1: சரி, எப்ப நான்
2: நடந்து முடிஞ்ச மாதிரி தான் என்னோட கொப்பி இருக்கு.

மாம்பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இப்ப விஷயம் முடிஞ்சு போட்டு வீட்டு சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து எந்த வீட்டு விடுத்தா விடுத்தா வெளியே போன்னு சொல்றானு இன்னும் விவரண்டு பிள்ளைகிட்ட கேட்கத்தான் ஒண்ணு இல்லாடி கேஸ் அப்செட்டு என்ன செஞ்சிருக்க மாட்டான். டெங்கு விஷயத்துல இவர் அந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார். இங்க ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்து நாம கேட்டுக்கொண்டா சாரி கால் பண்ணி பாப்போம். அம்மா ஹலோ
2: ஹலோ
1: பிள்ளனானா
2: ஒழிப்பு திட்டமோ
1: அதுலதான் ஒளிஞ்சிட்டு விளையாட்டு
2: விஷயம் இல்ல. நாம எல்லா பிசினஸும் ரிஸ்கா தான் இப்ப செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு தெரியும்தானே பிசினஸ் எவ்வளவு கஷ்டங்களா போய்கொண்டிருக்கேன்.
1: அது தெரியும்தான்
2: சுத்தி போயடா விளங்குறா. இப்ப வந்து அந்த கண்டினியூஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகாத பிரச்சனையில இருக்கு.
1: அதுவும் அப்படிதான். ஏய் நானா
2: அது என்னன்னு சொன்னா கொஞ்சம் வந்து ரெண்டாம் மூன்றாம் ஐட்டம் சாமான்கள் வந்திருக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் சாமான் இல்லாதால கொஞ்சம் இன்விகேஷன் பண்ணணும் மாதிரி சொல்றாங்க.
1: அது எப்படின்னா கிண்டனை துறக்காம சொல்றான்.
2: இல்ல இல்ல இல்ல அதெல்லாம் ஸ்கேன் இல்ல எல்லாம் விழுந்தானேடா
1: விழுமினா.
2: நெட்ட பிடிச்சா அப்படியே இந்த பெட்ரோல் மேக்ஸில் கொளுத்தி போட்டு இருக்கும் அந்த
1: அடிக்கிறான் போல
3: பாதிக்கப்படுறாங்க. நான் உள்ளுக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கப்படாது.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: உலக குடியிருப்பு தினத்தில் 5000 வீடுகள் மக்களின் உரிமைக்கு. கைது செய்யப்பட்ட யானசார தேரர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர். அகுங்கல்ல பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு. பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. உக்ரைனின் முக்கிய பாலத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல். டி20 கிரிக்கெட்டில் கிறிஸ் கெய்லின் சாதனையை முறியடித்த பிரிட்டோரியாஸ்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு அரசாங்கத்தின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட 5000 வீடுகள் நாளை நாடு முழுவதும் திறந்து வைக்கப்படவுள்ளன. அக்டோபர் 2 தேதி உலக குடியிருப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் அதனை முன்னிட்டு குடியிருப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குடியிருப்பு வாரத்தின் பிரதான நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நாளை அலரி மாளிகையில் நடைபெறவுள்ளது. இதனுடன் இணைந்து அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் அரசாங்கத்தின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட 5000 வீடுகள் மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்படவுள்ளன. கொழும்பில் உள்ள குடிசை பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் வடக்கில் 2500 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த அனைத்து திட்டங்களின் ஊடாகவும் எதிர்வரும் டிசம்பர் 31 தேதிக்குள் 30,000 அதிகமான வீடுகளை மக்களின் உரிமைக்கு வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் பாதுகாப்பான வீடு என்ற துணைப்பொருளில் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு ஜனத்தீய சம்பத்து வேலைத்திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தில் 6 சமூக நீர்த்திட்டங்கள் மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளன. பிரதி அமைச்சர் தினேந்து சமன் ஹென்னாயக்க தலைமையில் இந்த திட்டங்கள் கையளிக்கப்பட்டன. பதுளை மாவட்டத்தின் பண்டாரவளை பசறை மற்றும் ஹாலியல்ல பகுதிகளில் இந்த 6 சமூக நீர்த்திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. 17 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட திட்டத்தின் ஊடாக சென்ட் ஜேம்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்த 155 குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி வழங்கப்படுகிறது. நீண்டகாலமாக நீர்த்தாங்கிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 950 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமைக்கு மக்கள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவி திட்டத்தின் ஊடாக இலங்கையைச் சேர்ந்த 100,000 இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பாரம்பரியமற்ற துறைகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கப்படவுள்ளன. இலங்கையின் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி முறைகளை மேம்படுத்துவதுடன் தொழில்துறைக்கு தேவையான திறன்களைக் கொண்ட இளைஞர்களை உருவாக்குவதற்காக இந்த 100 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடனுதவியை ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகரித்துள்ளது. திறன் பயிற்சியின் தரம் மற்றும் பொருத்தப்பாட்டை மேம்படுத்துதல், பயிற்சி வழங்குநர்களுக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த கலக்குட அத்தி யானசார திரர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். களுத்துறை தேனியாவள பகுதியில் வைத்து யானசார திரர் நேற்று கைது செய்யப்பட்டார். தேனியாவள ஆரணிய சேனா சாசனத்தில் மறைந்திருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் பகிரங்க பிடியாணை பிறப்பித்திருந்தது. அகுங்கல்ல கல்பெஹர பகுதியுள்ள வீடொன்றில் வைத்து 74 வயதுடைய நபர் ஒருவர் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் வலப்பெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்பஹர பகுதியை சேர்ந்த 74 வயதுடைய ஒருவரை இவ்வாறு காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டின் ஜன்னல் வழியாக பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அகுங்கல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோதமாக தங்க நகைகளை இலங்கைக்கு கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி பல்லேகல பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து நேற்று இலங்கை வந்த அவர் 996 கிராம் எடையுள்ள தங்க நகைகளை 4 பொதிகளாக தனது உடலில் மறைத்துக் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தங்க நகைகளின் பெறுமதி சுமார் 3,65,00,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் தங்க நகைகளை அரசுடைமையாக்கவும் குறித்த பயணிக்கு 37,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு தெற்கே சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையின் சமுத்ரா கப்பல் மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. மீனவர்கள் பயன்படுத்திய மீன்பிடி படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களும் படகும் காங்கசந்துறை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளன. மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் யாழ்ப்பாணம் கடத்தொழில் மற்றும் நேரியல் வழங்கல் திணைக்களத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: உக்ரைனின் தலைநகர் கீவில் உள்ள முக்கிய பாலம் ஒன்றை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பாலத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக கீவ் நகர மேயர் தெரிவித்துள்ளார். பாலத்தின் மின்சார கம்பிகள் சேதமடைந்ததால் அப்பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இருவர் காயமடைந்துள்ளனர். உக்ரைனின் முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த வாரமும் உக்ரைனின் மிகப்பெரிய பாலம் மீது ரஷ்யா பலமுறை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. உக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளுக்காக இந்த பாலங்கள் பயன்படுத்தப்படுவதாலேயே தாக்குதல் நடத்தப்படுவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வீட்டு வாடகை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்பெயினில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். வாடகை குடியிருப்பாளர்களுக்கு அதிக பாதுகாப்பு வழங்குமாறு கோரி இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. மென்ட்ரிட், வலன்சியா, பார்சிலோனா உள்ளிட்ட நகரங்களில் சுமார் 50 பேரணிகள் நடத்தப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே சில இடங்களில் மோதல்களும் ஏற்பட்டுள்ளன. வீட்டு வாடகை அதிகரித்ததால் கடந்த மாதம் 87 வயதுடைய பெண் ஒருவர் தனது வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் ஆரம்பமாகின. வாடகையை குறைப்பதற்கும் குடியிருப்பாளர்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதை கட்டுப்படுத்துவதற்கும் புதிய சட்டங்களை கொண்டு வருமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: தென்னாப்பிரிக்காவின் சிஎஸ்ஏ சேலஞ்ச் தொடரின் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடிய 20 வயதான லுவான் ட்ரே பிரிட்டோரியாஸ் 79 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 188 ஓட்டங்களை பெற்று T20 கிரிக்கெட்டில் வரலாற்றில் புதிய சாதனை படைத்துள்ளார். புளும்ஃபான்டைனில் நடைபெற்ற நைட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பிரிட்டோரியஸ் 13 சிக்சர்கள் மற்றும் 14 பவுண்டரிகளுடன் இந்த அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதன் மூலம் 2013 ஆண்டு இந்தியன் பிரீமியர் லீக்கில் பெங்களூர் அணிக்காக கிறிஸ் கெயில் பெற்ற 175 ஓட்டங்கள் என்ற சாதனையை அவர் முறியடித்துள்ளார். கெயில் 66 பந்துகளில் 17 சிக்சர்கள் மற்றும் 13 பவுண்டரிகளுடன் 175 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பிரிட்டோரியஸ் 24 பந்துகளில் அரை சதத்தையும் மேலும் 16 பந்துகளில் சதத்தையும் அதன் பின்னர் 18 பந்துகளில் 150 ஓட்டங்களையும் கடந்தார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: உலக குடியிருப்பு தினத்தில் 5,000 வீடுகள் மக்களின் உரிமைக்கு. கைது செய்யப்பட்ட யானசார தேரர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர். அகுங்கல்ல பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு. பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. உக்ரைனின் முக்கிய பாலத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல். டி டுவெண்டி கிரிக்கெட்டில் கிறிஸ் கெய்லின் சாதனையை முறியடித்த பிரிட்டோரியாஸ். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்று மாலை 6 மணிக்கும் மணித்தியால செய்தியினை 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வசந்தம் எஃப்எம் நேரவிப்போது 12:17 நிமிடம் ஆகின்றது. ஞாயிற்றுக்கிழமை பொழுது எல்லோருமே வீட்டுல ரொம்ப ரொம்ப கூலா சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. சரி, சந்தோஷமான நாள்ல ரொம்ப ரொம்ப இனிமையான காதல் பாடல்களோடு தொடர்ச்சியாக வசந்தத்தில் என்ஸ்வாச காற்று நிகழ்ச்சியோடு மாலை 3 மணி வரையும் நிகழும் உற்சாகமாக நிகழ்ச்சியோடு எதிர்கொள்ளலாம். எனவே மனதுக்கு பிடித்த பாடல்களை விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து எங்களுக்கு நீங்க அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0121-1125-0101-1125-111 கால் பண்ணுங்க. அதே நேரத்தில் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம் அன்பு சொந்தங்களே.

0: இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் இலைப்பாயுதே திரைப்படத்துக்காக இடம்பெற்றது அந்த பாடல். நேரம் 12:23. இந்த நேரம் அழைப்பில் காயத்ரி. வணக்கம். ஹலோ. சரி, அழைப்பில் காயத்ரி இணைந்திருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த நேரம் அழைப்பில் மட்டும் ஒரு சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அக்கா.
0: நிஜாம்
1: நல்லா
0: இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அப்புறம்
0: சொல்லுங்க நிஜாம், என்று உங்களுக்கு வேலையா விடுமுறையா வீட்லயா?
1: விடுமுறை இன்னையோட
0: முடியுது. அப்ப ரொம்ப கவலையா இருக்கும் உங்களுக்கு. கவலையா இருக்கா இல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கா நாளைக்கு எப்படியே வர்க் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி?
1: என்ன
0: பண்றது, எத்தனை நாள் விடுமுறை எடுத்தீங்கன்னு சொல்லுங்க? 2 கிழமை. சரி ஓகே, அது கொஞ்சம் காணாத மாதிரி தான் இருக்கு. என்ன இப்ப
1: இருந்து
0: ஒரு நேரம் லீவ் எடுத்திருக்கீங்க?
1: வருடத்துக்கு
0: பின்னால நான் லீவ் எடுத்தேன். நல்ல உற்சாகமா நாளைக்கு வர்க் போகும், உங்களுக்கு துணையா வசந்தம் இருக்கு. சரியா?
1: அருமையான
0: பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
2: மறக்க நினைத்தாலும் மீண்டும் ஒலிக்கும் இசை.
4: ஒரு காதல் என்பது
2: இசை கோர்வையின் இனிய நொடிகளின் சங்கமமாய் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இனிக்கும் இசை.

0: ஹரிஸ் ஜெயராஜின் இசையில் அயன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் வசனத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் 12:38 நிமிடம். நேரம் அளிப்பில் வாணி, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுபாக்கா, நீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க வாணி? சரி, ஊரெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப வெயிலா இருக்கு. சரி, என்ன செய்துட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா? சரி, எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? சரி சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, சமையல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்த பாடல் யாருக்காக? சரி, அனைவருக்காகவும் ஒரு அருமையான பாடல் எடுத்து கேட்கலாம். சரியா வாணி?
1: நன்றி அக்கா,
0: ரொம்ப நன்றி.

0: உலகின் நட்சத்திரத்தின்
1: ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை சங்கவி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒரு அருமையான இனிமையான காதல் பாடல் ஒளித்து ஓய்ந்தது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் அது. சரி, இந்த நேரம் அழைப்பில் வணக்கம் கோகிலன்.
2: வணக்கம்.
1: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம் கோகிலன், என்ன நடக்குது, என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலையா? அன்பான வாழ்த்துக்கு கோகிலன். அப்புறம் சொல்லுங்க, இன்றைக்கு வந்து உங்களுக்கு விடுமுறை, எங்கேயும் வெளியில போகலையா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட? கேட்கலாம் கோகிலன்.
2: அம்மா பார்வதி, அப்பா நல்ல தம்பி,
1: சரி,
2: சவுதியில் வசிக்கும் மனைவியாகவும் மகன் திலட்சன், தங்கச்சி கோவிலதி வாட்டி சேர்ந்து நீ நந்தி நீ டக்ஷன்
1: பாடல் தர முயற்சி செய்யறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. சரியா?
2: நன்றி அக்கா.
1: நன்றி கோகிலன்.

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட 5000 வீடுகள் நாளை உத்தியோகபூர்வமாக பயனாளிகளிடம் கையளிக்கப்படவுள்ளன. 10,000 வீடுகளை வழங்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அரசு நிதி மற்றும் பொருளாதார உதவிகளின் மூலம் இந்த வீடுகள் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொந்தமாக ஓரிடம் அழகானதொரு வாழ்க்கை என்ற துணைப்பொருளில் உலக வாழ்விட தினத்தை முன்னிட்டு இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் இந்த வீடு அமைப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார். பழநர்வை ஹிங்ராங்குட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹிங்ராங்குட போலீசாரும் விமானப்படை அதிகாரிகளும் இணைந்து முன்னெடுத்த கூட்டு சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 9 பேர் மின்னேரியா, ஹிங்ராங்குட மற்றும் மெதிரிகிரிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் முன்னணி அரசு எண்ணெய் நிறுவனமான சவுதி அராம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை குறிவைத்து பிளாஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாக யமனின் ஹூதி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை தொடர்ந்து குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்திலிருந்து பெரும் தீப்பிழம்புகளும் அடர்ந்த புகையும் வானத்தை நோக்கி எழும்புவதை காண முடிவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யமனின் சனா தலைநகர் உட்பட பல பகுதிகள் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹூதி அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. அடுத்த மனித செய்தினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

0: எல்லாம் கேட்டு பார்த்திருப்பதற்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 1:10 ஆகின்றது. வசந்தத்தின் இன்சுவாச காற்று நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக நாங்களும் இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். இன்று விடுமுறை எப்படி போகுது உங்களுக்கு?
1: வீட்டு
0: வேலைதான். உதவிக்கு யாரும் இருக்கிறாங்களா வீட்டுல? அருள்மொழி, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க?
1: எனக்கு இந்த பாடல் தான்.
0: அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி அருள்மொழி, நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. இதே போல சொந்தங்களை நீங்களும் உங்க மனதுக்கு பிடித்த பாடல்களை விரும்பி கேட்க அழைப்பு ஏற்படுத்தலாம். தொடர்ச்சியாக 0120-7500 கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்க நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
2: மறக்க நினைத்தாலும் மீண்டும் ஒலிக்கும் இசை.
4: ஒரு காதல் என்பது
2: இசை கோர்வையின் இனிய நொடிகளின் சங்கமமாய் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இனிக்கும் இசை.

0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃபாரிதா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சரி ஓகே. அப்புறம் சொல்லுங்க, இந்த நாள் பொழுது எப்படி போகுது ஃபாரிதா? உங்களுக்கு
1: மழையான போகுது?
0: ரொம்ப மழையா இருக்கா ஊர்ல? சரி ஓகே. சாப்பிட்டீங்களா? சமைச்சிட்டீங்களா?
1: சமைக்கிறாங்க.
0: சமைக்கிறாங்க யாரு?
1: எங்க மகள்.
0: அப்படியா? என்ன சமைக்கிறாங்க? சரி சரி ஓகே. சாப்பிட ரெடியா இருக்கிறீங்கன்னு? சரி ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாடல் தெரிவுகள் பிடிச்சிருந்துச்சா நிகழ்ச்சியில என்று?
1: அனைவருக்கும்
0: பாடல் கேட்கலாம் ஃபரிதா. ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, இதே போல சொந்தங்களே தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம் வசனத்தின் சுவாச காற்றி நிகழ்ச்சியோடு.

0: தென்சுவாச காற்றின் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அருமையான இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:40 ஆகின்றது. இந்த நேரம் அளிப்பில் ஜெய் சுதாஸ் இணைந்திருக்கிறார் நேர்கொழும்புல இருந்து. வணக்கம்.
1: வணக்கம் ரோசனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஜெய் சுதாஸ்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன், வெயிலோட இருக்கிறேன்.
0: வெயிலோட இருக்கிறீங்க, நீங்க கூலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியில நாங்க தந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஹீரோயின் நடிகை அப்படின்னா யார சொல்லுவீங்க? மீனா. எடுத்த உடனே பதில் மீனா, கண்ணலகி மீனா. ஹீரோ யார பிடிக்கும்? நடிகர்
1: விஜய்.
0: விஜய், சரி, ஓகே, சூப்பர், ஓ சூப்பர். இப்ப அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. யாருக்காக அந்த பாடல் நாங்க கேட்கலாம்?
1: மனைவிக்காகவும் மகளுக்காகவும்.
0: சரி,
1: வசந்தம் சொந்தங்கள் அனைவரும்.
0: சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம்.
1: உங்களுக்காக
0: ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து உங்களுக்கு பிடித்த ஃபேவரட் ஹீரோ, அவர் நடிப்பில் வெளியான மின்சார கண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு.
1: தேங்க்யூ.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி ஜெய்சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து

சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை இன்றைய தினத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை சங்கவி.

0: உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். சந்தோஷமாக வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு நேரம் 1:50. இந்த நேரம் நசீனா அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் ருபினாக்கா,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலமாக இருக்கிறேன், நீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். சம்மாந்துறையில இருந்து பேசுறீங்க அப்படிதானே?
1: ஆமாக்கா.
0: சரி, ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: ஒரே வெயிலா இருக்காக்கா.
0: ஒரே வெயிலா இருக்கு. சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க நீங்க.
1: ஆமாக்கா, சாப்பிடல. என்ன பவர் சாப்பாடு சாப்பிடுறேன்.
0: சரி சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக? யாருக்காக அடுத்த பாடல்?
1: என்ன
0: பாடல்? சரி, ஓகே. அந்த பாடல், சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க நன்றி.
1: நன்றி அக்கா.

0: குளத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வசதத்தின் சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். நீர் இப்போது மதியம் 2 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள இலங்கை பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து பங்கு பற்றும் முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான 16 பேர் கொண்ட இலங்கை குழாமை இலங்கை கிரிக்கெட் சபை இன்று அறிவித்துள்ளது. குசல் மெண்டிஸ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அணியில் பல மாற்றங்கள் சேர்க்கப்பட்டுள்ளமை விசடாம்சமாகும். 2 வருடங்களுக்கு மேலான இடைவெளிக்கு பின்னர் தசுன் ஷானக் மற்றும் சஹான் ஆராய்ச்சிக்கு ஆகியோர் மீண்டும் ஒருநாள் அணியில் சேர்க்கப்பட்டுள்ள அதேவேளை, 1 வருடத்துக்கு மேலாக வாய்ப்பு கிடைக்காத ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அவிஸ்க பெர்னாண்டோவுக்கும் இம்முறை மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்துள்ள ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பெத்தும் நிசங்கவும் அணியில் இணைக்கப்பட்டுள்ள போதிலும், மருத்துவ பரிசோதனைகள் மூலம் அவரது முழுமையான உடற்தகுதி உறுதி செய்யப்பட்ட பின்னரே அவர் இத்தொடரில் பங்கேற்பார் என கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இதனிடையே நிறைவடைந்த இங்கிலாந்து தொடரில் சோபிக்க தவறிய சரிதா சலங்க இந்த அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 4 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹபரணி திருகோணமலை வீதியின் கித்துலுத்துவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 47 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹபரணியில் இருந்து கந்தளாய் திசை நோக்கி சென்ற கார் ஒன்று எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதன் பின்புறம் பயணித்த நபரும் கந்தளாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் அக்பபுர பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் ஆவார். அத்துடன் அம்பாறை தர்மபால மாவட்டத்தில் கல்முனை திசை நோக்கி சென்ற வேனொன்று முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி, இரு பெண்கள் மற்றும் சிறுமி ஒருவர் காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடவளவ பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதனிடையே களுத்துறை வடக்கு தியகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் இருவர் உயிரிழந்துள்ளனர்.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்தோனேசியாவின் சும்பாவா பிராந்தியத்துக்கு அருகில் இன்று 5.9 மெக்னிடியூட் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உருவாகியுள்ளதாக ஜேர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கி

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

0: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் ஹரிஹரன் பாடிய ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது மதியம் 2:09 ஆகிற நேரம். ரொம்ப பக்கம் போயிட்டு வரலாம். அங்கிருந்து ஜெயகாந்த் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்.
1: அன்பான மதிய நேரங்கள் ருபினாக்கா, எப்படி இருக்கீங்க? சரியான மழை அங்க எப்படி?
0: இங்க இப்போதைக்கு மழை இல்ல.
1: இங்க சரியான மழை பெய்ஞ்சிக்கிட்டு தான்
0: இருக்கு. சரி, ரொம்ப சேஃபா இருங்க ஜெயகாந்த். சரியா? ஓகே. அப்புறம் சொல்லுங்க. இன்னும் இல்ல. நீங்க?
1: அடுத்தும்
0: ஒரு அருமையான பாடல் யாருக்காக? ஜெயகாந்த்.
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காக முக்கியமா உங்களுக்காகவும் வாய்ப்பு தந்து நன்றி. வணக்கம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயகாந்த். நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மைக்கு தொடர்ச்சியாக சொந்தங்களே, நீங்களும் இதே போல பாடல்கள் விரும்பி கேட்க அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0122-1155 0001 அல்லது 0122-1155 111க்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். வாங்க.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு
2: நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
3: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்

0: அமர்க்கலம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒளித்து இந்த நேரம் 2:30 என் சுவாச காற்றே நிகழ்ச்சியில் இப்போது வணக்கம்.
1: அன்பான சந்தோஷமான மதிய வணக்கம் ருபினா மேடம், நான் கம்பாலில் அப்துல் மஜீத் பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா மஜீத்?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி சும்மா இருக்கீங்களா மேடம்?
0: சரி, நல்லா இருக்கிறேன். என் பேர் சொல்லியே பேசலாம் நீங்க, சரியா?
1: ஓகே
0: சரி ஓகே. அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்யறீங்க வீட்லயா? மஜித், சரி மஜித்துக்கு என்ன ஆச்சுன்னு புரியல. மஜித், சரி அவர் யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஓடு ஓடி வந்தாரோ, எல்லோருக்காகவும் நாங்க பாடல் தர தயாரா இருக்கிறோம். இப்போது அழைப்பில் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் அக்கா. நான் தோப்பூர் செல்வனார்
0: முஹைதீன். ரொம்ப நாளைக்கு பிறகு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ராசையா திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் யாருக்காக
2: முஹைதீன்? மற்றும்
0: சரி, நன்றி
2: நன்றி.

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை சங்கவி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சரி, ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி ஒளித்து ஓய்ந்தது வசந்தத்தின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியின் வாயிலாக. நேரம் 2:47 இந்த நேரம் எங்களோட ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு நின்றிருக்கிறாங்க, இணைத்துக் கொள்ளலாம். மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். அப்படியே கொள்வோர் 5 திப்ளிக சேலந்து ஸ்டீவன் வளமை போலவே நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். சுதன் புஷ்பராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நானும் உயாலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரம் ஒரு குடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். கொழும்பு 15 தர்ஷினி நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு, எல்லா பாடல்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிஞ்சாக்கடியிலிருந்து அசருடீன் இணைந்திருக்கிறாங்க. அதே நேரம் பூனாக்கல ஜெயசுதாஸ் இணைந்திருக்கிறார், தயாள் இணைந்திருக்கிறார். அவரும் உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு தியத்தலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். ரிஸ்வான் முகமது இணைந்திருக்கிறார், அவரும் வந்து வேறுவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி அன்பான வணக்கங்களோடு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார். அதேபோல எங்களோடு வந்து பெருமாள் சந்திரகுமார் இணைந்து கொண்டு உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். புவாக்பிட்டியிலிருந்து கிருஷ்ணபிள்ளை இணைந்திருக்கிறார், அவரும் பெரிய நீலாவடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மனோகரன் இணைந்திருக்கிறார் கடுவலையிலிருந்து. ஃபைரோஸ் இணைந்திருக்கிறார், அவரும் இந்த நேரம் வந்து அக்கறை பற்ற நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். பிரசாந்த் இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கங்களோடு. பண்டாறு வலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோடு வந்து நந்தகுமார் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். ஹாப்டோலிருந்து நவீன் இணைந்திருக்கிறார். பிரசாந்த் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். செங்கலடியிலிருந்து ஷகிலா இணைந்திருக்கிறாங்க. தொண்டிமானார்லிருந்து சுதன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாராம். அதே போல இந்துகளிலிருந்து அரசு இணைந்திருக்கிறார். அதே போல ரிசானா இணைந்திருக்கிறாங்க. அப்படியே தமிழ்நாடு தூத்துக்குடி பக்கம் போயிட்டு வரலாம். பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து டபுள்ஸ் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான காதல் பாடல்

புரிதல் இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் என் சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிற இந்த நேரம் தொடர்ந்து எங்களோட பேஸ்புக் பக்கமா ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம். மாவனல்லிலிருந்து எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாங்க பாத்திமா, இணைந்திருக்கிறாங்க சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கினிகத்தேனிலிருந்து எங்களோடு வந்து குரு இணைந்திருக்கிறாரு, பாடல் தெரிவுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு உறவுகளுக்காக, அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல நாகஸ்தனிலிருந்து லூர்து மேரி இணைந்திருக்கிறாங்க சொந்தங்களுக்காக பாடல் பேபி கேட்டு, அப்பத்தலையிலிருந்து எங்களோட வந்து சஹானா இணைந்திருக்கிறாங்க சொந்தங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்பு கணவர் ஷேகருக்காக அவங்க பாடல் டெடிகேட் பண்ணிருக்காங்க. அதே நேரம் எங்களோட மன்னார்லிருந்து ரொஹான் இணைந்திருக்கிறார், அன்பு மனைவி நிஷாக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மாதம்பட்டி கொட்டாஞ்சேனை பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதம்பட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து 520 கிராம், 150 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 13 பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய பெண் ஆவார். இச்சம்பவம் குறித்து மாதம்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். களத்துறை பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையிலேயே அவர் தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். பகிரங்க பிடியாண பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கலகொட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னின் நேரடி மேற்பார்வையின் கீழ் புதிய ஏவுகணை பரிசோதனை ஒன்று வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடகொரியாவின் கிழக்கு கடலோர பகுதியிலிருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டுள்ளதுடன் அது 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிழக்கு கடப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த இலக்கை துல்லியமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிராந்தியத்தில் சர்வதேச பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் ராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். எமது அடுத்த மனிதள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடியிலும்

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7175-0003, அப்படியும் இல்லை என்றால் 0112-7175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-4710-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் போனீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்டுக்கு கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டே இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக முகைதீன் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: முகைதீன் எப்படி இருக்கீங்க? முகைதீன்
1: நல்லா இருக்கேன். சூப்பரா அக்கா, சூப்பரா இருக்கீங்க.
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முகைதீன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நேர்ச்சியோட அக்கா, வீட்டோட இருந்தேன். நேர்ச்சி காட்டு கொண்டு.
0: முகைதீனுக்கு இடைக்கால பாடல்கள் பிடிக்குமா?
1: ஓ, இடைக்கால பாடல்தான் பிடிக்கும் எனக்கு. அந்த வாசையிலே பூசணி கொண்ட பாட்டை முடிய தாங்க அக்கா, நல்ல பாட்டு.
0: அப்படியா? சரி முகைதீன், தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா? சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: குடும்ப உறவுகளுக்காகவும் மற்றும் கம்பக மஜித் நானா பரிந்துர அருள்மணி வத்தல ஐயாக்கான ஜோபூர் ஹனிபாசர் வசந்த உள்ளம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காக முக்கியமா உங்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த ஒளிக்கருக்கும் பாடல் இது. 1991 பி வாசுவின் இயக்கத்தில் பிரபு, குஷ்பு ஆகியோரின் நடிப்பில் வெளிவந்த சின்ன தம்பி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.

கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக உலகத்தில் எங்கிருந்து

0: எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ள முடியும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும். இப்ப நம்மளோட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க விமலா தேவி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இந்த லைன்ல நீங்க பேசுறது தெரியாது எனக்கு.
0: அடடா, அப்படியா?
1: இவ்வளவு நாள் எல்லா லைன்ல உங்களோட பேசிருக்கேன் நிறைய. ஆனா 3 மணிக்கு பிறகு தெரியவே தெரியாது பேசுறது.
0: சரி, அப்புறம்
1: 3 மணிக்கு பிறகு ஓப்பாகி வந்து சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு பார்த்தேன்.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நம்ம வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகையும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகையும், புவனேஷ்காகையும், பிரதீப்புக்காகையும், சங்கருக்காகையும், உங்களுக்காகையும், எனக்காகையும், எல்லாத்துக்காகையும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: பண்ணு. நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வணக்கம். கொழும்பு 15 மூதுரை தர்சினி குணசேகரன் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கதா இணைந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி. மதுக்கம கஸ்தூரி கடையிலிருந்து கஸ்தூரி ராஜா, நானும் மினிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பு மனைவி விமலா தேவி மற்றும் மகன் மார்களான பிரசாந்த், அபிஷான், மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அடுத்த ஒலிக்கிருக்கும் பாடல் இது 1991 பி வாசுவின் இயக்கத்தில் பிரபு குஷ்பு நடித்து வெளியாகிய திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு வந்து தேவா இசையமைத்திருக்கின்றார். மற்றும் கிழக்கு கரை திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல், சித்ராவோடு இணைந்து பாடும் நிலா பாடும் பாடல்.
2: I love, love, love, love, love.

0: நேரம் 3:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: பொருளாதாரமா பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திலிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: சுவாசம் வசந்தம் எஃப்எம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக நேரம் தற்போது 3:39 ஆய்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம். வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம் மும்தாஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மும்தாஜ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்லதானா? வீட்லயேதான் இருக்கிறீங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மும்தாஜ்?
1: பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: உத்தமராச படத்துல இந்த மாமனோட மனசு மல்லிய பூ போல.
0: எங்க ரெண்டு லைன் பாடலாமே.
1: இந்த மாமனோட மனசு மல்லிய பூ போல பொன்னானது.
0: ரெண்டு வரினா ரெண்டு வரி மட்டும்தான் என்ன?
1: அவ்வளவுதான் தெரியும்.
0: அப்படியா? சரி சரி சரி. படத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அன்பு கணவரான முகமது ஷஹீதுக்கா மட்டும்.
0: அட்டடா, அப்படியா? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைக்கண்டமைக்கு.
1: நன்றி.
0: வணக்கம். நன்றி நன்றி. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0003. அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்து ஒலிக்கிருக்கும் பாடல் இது 1987 மணிவண்ணனின் இயக்கத்தில் சத்யராஜ், பிரபு, நதியா, நிழல்கள், ரவி ஆகியோர் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கங்கை அமரன் அவர்கள் தான் அனைத்து பாடல்களுக்குமே வந்து இசையமைச்சிருப்பாரு. ஆனா இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் இளையராஜா இசையமைத்திருக்காரு. ஒலிக்கும் பாடல் இது. சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: மணிரத்னம் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல் நேரம் மாலை 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பரிசு.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் வளிமண்டலவியல் திணைக்களம் மின்னல் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இன்று காலை 11 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை அதிகாலை 1 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வடமேற்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும், காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக திறந்த வழிகளில் அல்லது மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்த்து உடனடியாக பலமான கட்டிடங்களுக்குள் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையை உயர்த்தாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள எரிவாயு கொள்கலன்களின் விலைகளே தொடர்ந்து செல்லுபடியாகும். இதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் கொள்கலனின் விலை 4,365 ரூபாயாகவும், 5 கிலோகிராம் கொள்கலனின் விலை 1,750 ரூபாயாகவும், 2.3 கிலோகிராம் கொள்கலனின் விலை 815 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு பிரிவின் பிரதானியாக அந்த நாட்டின் தேசிய உளவுத்துறை பணிப்பாளர் ஜே கிளேட்டனை நியமிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் தேசிய உளவுத்துறை தலைவராக நியமிக்கப்பட்ட ஜே கிளேட்டன் புதிதாக அமைக்கப்பட்ட சிறப்பு ஆலோசகர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் மற்றும் பிற வாய்ப்புகள் குறித்து விரிவாக ஆராய்ந்து 120 நாட்களுக்குள் பூரண அறிக்கையொன்றை சமர்ப்பிப்பதே இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பிரதான பொறுப்பாகும் என தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

0: திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மனுத்தியாரத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மனுத்தியாரத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அழைப்பின் ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பின் ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அருள் சந்திரா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: இப்பொழுது கல்முனை நதிவாபுரத்தில் நண்பர் ஈகிள்ஸ் அவர்கள் இயக்குனர் லயனல் அவர்களது வீட்டில் இருந்து தொடர்பு
0: ஏற்படுத்தி வீட்டில் இருக்கிறீங்க, அப்புறம் சொல்லுங்க.
1: இங்கே அவரது ஒலி கருவிகள் அனைத்தும் சத்தமாக வசந்தத்தை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது.
0: விலங்குது, நீங்க ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா அருள் சந்திரா?
1: ஒரு சின்ன தூக்கம் போய் இப்பொழுதுதான் எழுந்திருக்கிறோம், இனிமேல் தான் குடிப்போம்.
0: சரி சரி, படத்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்கறதா இருக்கீங்க?
1: பாடலை கேட்பதுக்கு எங்கள் ஈகிள்ஸ் அவருடைய இயக்குனர் லயனல் கிரகரி, அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த ரெஜினா, நிலாய் மற்றும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், ஜூன், ஜூலியா, கமிலா மற்றும் பாண்டியத்தில் இருக்கின்ற ராஜா அவருடைய இயக்குனர் தவராஜா, அமரன் தவராஜா, முகமது ரவிச்சன், தேவமணி டீச்சர் அனைவரையும் அழைத்துக் கொள்கிறார்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் இது 1987 கங்கை அமரன் அவர்களின் இயக்கத்தில் வந்து ராமராஜன், ரேகா ஆகியோர் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு வந்து இசையமைத்திருக்காரு இளையராஜா. இளையராஜா இசையமைத்து எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல்.

0: சிவந்தி திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க எட்டன் கேம்பள்ளியிலிருந்து தங்க சுந்தரம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: மாலை கருத்தியில் சோலை கருத்து.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா, அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அவனாசி வயந்தி மாலா பலாங்குடையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆய் சகோதரி மாலை நேர வணக்கம். மணி விஜயா, மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோரை நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் என்று பசரை தம்பி ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் என்று பண்டார வலையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. எட்டாம் பேட்டியிலிருந்து புஷ்பராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான ஞாபகம் படுத்தல் இருக்கின்றது. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மழை காரணமாக வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்டு நடந்துகிட்டு வருது. இப்ப வந்து இரண்டாவது கட்டமாகவும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் கீழ் இந்த வேலை திட்டம் நடந்து கொண்டு வருகிறது. அடுத்தும் ஒரு அருமையான பாடல் வருகிறது. வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.

0: தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையினூடாக மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஃபரீதா. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஃபரீதா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அடுத்த ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எங்களோட குடும்பத்திற்கும் உங்களுக்கும் எனக்கும் வசந்தம் கேட்கும் அனைவருக்கும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி சிஸ்டர், வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி செங்கல் அடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் ஆனந்தி. திமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும். பென்ட்ரிட் ஸ்டேட்டிலிருந்து குமார் தங்கதுரை, மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தினி, துஷ்யந்தினி, ருகன்யா, கோபிஷான், சுரேஷ்குமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் ஆனந்தி அக்கா. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பேருவளை தர்கா நகரிலிருந்து ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். ஒழிக்கும் பாடல் இது. மணிக்குயில் திரைப்படத்திற்காக மனோ அவரோடு இணைந்து உமா ரமணன் பாடும் பாடல்.

0: நேரம் மாலை 4:41.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்

0: விவசாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சேட்டர்.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
2: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு
1: தெரிந்தவர்கள்
2: சொல்லு. ஜிஐ பாக்ஸ் பார்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை சங்கவி. ஒலிக்கும் பாடல் இது. அமராவதி திரைப்படத்திற்காக மின்மினி பாடும் பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: 102.6 102.8 அலைவரிசைகளில் இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு அப்படி 6 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஈடன். வணக்கம் ஈடன்.
2: வணக்கம். தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன். பாடல்கள் உங்களோட பாடல்கள் ரெண்டு மன மாலை மஞ்சளை ஜோடித்து கோலுக்கு பாடல்கள்
1: ரொம்ப பிடித்த பாடலா உங்களுக்கு?
2: ரொம்ப பிடிக்க பாடலாம்
1: பாடுறேன். சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: டீ எல்லாம் குடிச்சிட்டேன். நீங்க குடிச்சிட்டீங்களா?
1: நான் இனிதான். அப்புறம் ஈடன் சொல்லுங்க, இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா இல்ல வீட்டுலதானா?
2: வீரயத்திற்கும் மனோகரன் அருள்மொழி
1: நன்றி. அதே நேரம் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர். நானும் நினைக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேருவளை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி சகோதரி, எப்படி இருக்கிறீங்க? பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது. எனக்காகவும் என்னுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி மேனகை பண்டாரவளை எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் சந்தோஷமான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, இனிக்கும் இசை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. வாழ்த்துக்கள். வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் நீர்கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் மஞ்சு குட் ஈவினிங் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்த தேனி இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலைகொடை ஆத்திய ஞானசார தேரரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவரை நாளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் ஞானசார தேரர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி இதுவரை 1,871 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரண விகிதம் 0.77% பதிவாகியுள்ளது. பதிவான மொத்த நோயாளர்களில் 52.45% அதாவது 52,906 பேர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். மாவட்ட ரீதியாக அதிக அளவான நோயாளர்கள் கம்பக மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். அங்கு 21,371 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 19,759 பேரும், கண்டி மாவட்டத்தில் 7,689 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 6,400 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 6,305 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
1: வசந்தம் எஃப்எம், வெளிநாட்டு செய்திகள்.
2: இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் பலஸ்தீனத்தின் இலக்கிய மரபை பாதுகாக்கும் முயற்சியில் காசாவை சேர்ந்த புத்தக ஆர்வலர்கள் குழு ஒன்று ஈடுபட்டுள்ளது. 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் போர் ஆரம்பித்ததிலிருந்து காசாவில் உள்ள சுமார் 7,00,000 சிறுவர்கள் வழக்கமான நேரடி கல்வியை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வியுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு புத்தகங்கள் சிறுவர்களுக்கு முக்கிய ஆதாரமாக மாறியுள்ளன. போரினால் நூலகங்களும் பாடசாலைகளும் அழிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் இருந்த 1,000,000 புத்தகங்களும் அழிந்துள்ளன. எனினும் காசாவை சேர்ந்த சிலர் போருக்கு மத்தியிலும் புத்தகங்களை பாதுகாத்தும் அழிவுகளில் இருந்து மீட்டெடுத்தும் வந்துள்ளனர். இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட புத்தகங்கள் தற்போது காசா சிறுவர்களின் கல்விக்கான முக்கிய ஆதாரமாகவும் அங்குள்ள மக்களின் கலாச்சார மரபை பேணுவதற்கான உயிர் நாடியாகவும் விளங்குகின்றன. இந்த மனிதள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் நாளுக்கான அனைத்து மனிதள செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இன்று மாலை 6 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு

0: திரைப்பட பாடலோடு ஆரம்பமாகிறது இந்த மணித்தியாலம். இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அழைப்பின் ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-775-001, அப்படியும் இல்லை என்றால் 011-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பின் ஏற்படுத்த முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் 6 மணி வரைக்கும் இருக்கும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க இந்த மணித்தியாலத்தின் முதல் நீரா வத்தலையில் அறந்த தனலட்சுமி. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நானும்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்ப உங்க பாடலை கேட்டுட்டு இருக்கேன். அருமையான பாடலை கொடுத்து இசை மலையில நனைய வைத்தீங்க.
0: அப்படியா?
1: போனதே தெரியவில்லை.
0: அடடா, இடைக்கால பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அந்த பாண்டவர் பூமியில இருந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள்.
0: அடடா, அப்படியா? இந்த நிகழ்ச்சியில வந்து சரிம்மா, இந்த நிகழ்ச்சியில வந்து இடைக்கால பாடல்கள் மட்டும் தான் தர முடியும். சரியா? நீங்க அடுத்த நிகழ்ச்சியில கேட்கலாம். சரியா? நன்றி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி, நன்றி. ஒலிக்கும் பாடல் இது. தர்ம பத்தினி திரைப்படத்திற்காக இளையராஜா பாடல்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலை தான் செய்யற நீர்?
2: அப்படிதான்.
1: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம், உனக்கு திடீரென்று தங்க நகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
2: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
1: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.
2: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது, டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.
0: சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும்

0: 102.8 அலைவரிசை எண்ணூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ராசமாணிக்கம் ராஜேந்திரன். வணக்கம்.
1: அன்பான பாசத்தமிழ் வணக்கங்கள். நான் பதிலை சென்ற விலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன்.
0: வணக்கம் ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: மிக்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன். மிக நீண்ட நாளைக்கு பிறகு வசந்தத்தோடு பேசுவது சந்தோஷமாக இருக்கிறது.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இப்பொழுது டீ குடிச்சு கொண்டுதான் இருந்தேன். அழைப்பு கிடைத்து விட்டது.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நான் விரும்புகின்ற ஒரு பாடலை தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: நாளெல்லாம் பௌர்ணமி படத்துல இருந்து கூட்டை விட்டு வெளியே வந்து கூவுகின்ற பூங்குருவி.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: நிச்சயமாக.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அன்பான குடும்பத்தினரான அண்ணா சந்திரகுமார், அணி அந்தோனியம்மா, செலக்டி லுக்ஸி, அக்கா சந்திரா, அன்பான அம்மா என்னம்மா பிரேமிலாவன ஜெயமாக்காகவும், அன்பு நண்பன் சபமல் கந்த வசந்தகுமார், சகோதரர் ஹாரோன், நீர்கொழும்பு சேம்குமார், தலவாக்கலை கிருஷ்ணபத்தன், வெளிமடை சிம்மராம், குணசீலன், வீரையா திருச்செல்வம், கல்முனை ராமலிங்கம், முகமது ரிஸ்கான், வத்தல ஐயா கண்ணன், சின்னையா மகாதேவன், பூவேந்தன் அண்ணாவியார், கொச்சிக்கடை ஈடன், முனராகலை தனலட்சுமி, வாழைச்சேனை பத்மா, சாந்தி கோவிந்தராஜா, சர்வதீன் மொசகின், மற்றும் எங்கள் சொந்தம் வசந்தத்தை எங்கெல்லாம் யாரெல்லாம் போது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை அன்புக்குரிய சொந்தங்களுக்காகவும் கேட்போம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
0: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி உடுப்பிட்டி கண்ணா, நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் தங்கை, இனிமையான மாலை நேர வணக்கம். வட்டவளை நாகராஜன், கிறிஸ்டீனா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி சகோதரி, பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது. தம்புளையிலிருந்து சுப்பையா, ஆகாஷ் மற்றும் ரஞ்சித் குமார், சண்முகநாதன், சின்னத்தம்பி, சின்னையா மகாதேவன், வீரையா திருச்செல்வம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷ்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று. பூனாகலையிலிருந்து ஜி சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி, இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த TKR வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்டு இரண்டாவது கட்டமாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில். அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. மண் பாசனை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

நீதானே அந்த குயில் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். வசந்தத்தை நினைக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: பேரு வாசம் முதல் மரியாதை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மலேசியா வாசுதேவன் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு 102.6 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? கிருஷ்ண பக்தன். இப்ப கொழும்புல இருந்து பேசுறீங்க? கொழும்புல எங்க
1: இருக்கீங்க?
0: அப்புறம் சொல்லுங்க, வேலையா இல்லாட்டி இன்னைக்கு விடுமுறை எப்படி? வேலை முடிஞ்சு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா கிருஷ்ண பக்தன்? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல்ல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கிரியிலிருந்து ராஜலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்து வசந்த உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி, அன்பு கணவர் சிவா அவருக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, இனிக்கும் இசை நிகழ்ச்சியை சத்தமா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரம்முடையிலிருந்து ஜெயகாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6:50 இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் சகோதரி என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி ஷாருக் அக்குறுணையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் அணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. இளையராஜா அவர்களின் இசையில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: நேரம் மாலை 5:43.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
2: 2,25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தநாள் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தநாள் 500,000 ரூபாய் அல்லது இபை கொண்டு. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தநாள் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இப்ப முகநூல் வழியாக இணைந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று குமுது ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, நான் ராஜேஸ்வரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி ஜே சோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை பொழுது வணக்கங்கள், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி பலாங்கொடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து மாலை நேர பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். செய்திகளை தொடர்ந்து வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் சிவானி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஞானசார தேரருக்கு நாளை வரை விளக்க மறியல். லிட்ரோ எரிவாயுவின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை, லிட்ரோ அறிவிப்பு. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையின் போது மின்னல் தாக்கத்துக்கான எச்சரிக்கை. நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 78 உயர்வு. லத்விய பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு வெற்றி. பாகிஸ்தான் பயணமாக உள்ள இலங்கை அணியில் முக்கிய மாற்றங்கள்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இன் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலவடத்தை ஞானசார தேரரை நாளை வரை விளக்குமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பிடியாணை தொடர்பான மனு கொழும்பு மேலதிக நீதவானின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கருத்துரைக்கையில், நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். மேன்முறையீட்டு நீதிமன்றம், கொழும்பு மேல் நீதிமன்றம் மற்றும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஆகியவற்றில் அவருக்கு எதிராக பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டினர். இதன்போது ஞானசார தேரில் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தமது கட்சிக்காரர் ஞானசார தேரர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தமையினால் வனவாச ஆசிரமம் ஒன்றில் தங்கியிருந்ததாக நீதிமன்றத்தில் கருத்துரைத்துள்ளனர். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த மேலதிக நீதவான் ஞானசார தேரரை தொடர்ந்து விளக்கமறில் வைக்க உத்தரவிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள பிடியாணை தொடர்பில் ஞானசார தேரரை நாளை தினம் அந்த நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பிடியாணை தொடர்பில் மறுநாள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பிடியாணை தொடர்பில் எதிர்வரும் புதன்கிழமை அவரை குறித்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் வளிமண்டல திணைக்களம் மின்னல் தாக்கம் தொடர்பான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இன்று காலை 11 வெளியிடப்பட்ட குறித்த எச்சரிக்கை பதிவில் நாளை அதிகாலை 1 வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வடமேற்கு, மத்திய, சபரகமு, ஊவா, மேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும், காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக திறந்த வெளிகளில் அல்லது மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்த்து உடனடியாக பலமான கட்டிடங்களுக்குள் செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பொகவந்தலாவ பகுதியில் உள்ள பல தாழ்நில பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் நிலவும் பலத்த மழையுடனான வானிலையினால் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய ஹட்டன் நுவரலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறும் போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அக்டோபர் மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாதென லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 12.5 kg எடையுள்ள வீட்டு பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 4,365 தொடர்ந்தும் விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் 5 kg எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1,750 2.3 kg எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 815 தொடர்ந்தும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளுக்கு அமைய இதுவரை 871 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரண வீதம் 0.077% பதிவாகியுள்ளது. பதிவான மொத்த நோயாளர்களில் 52.45% அதாவது 52,906 பேர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். மாவட்ட ரீதியாக அதிகளவான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பஹாவில் 21,371 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 19,759 பேரும், கண்டி மாவட்டத்தில் 7,689 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 6,400 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 6,305 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். அகுங்கல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வெலஹேர பகுதியில் இன்று அதிகாலை வீட்டினுள் இருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் திட்டமிட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த லொக்குபேட்டி என் தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். குறித்த துப்பாக்கிச்சூட்டின் உண்மையான இலக்கு காயமடைந்த நபரின் மகனாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகங்களை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் லொக்குபேட்டியின் சகோதரன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கரந்தெரிய சுத்தா மற்றும் கொஸ்குட சுஜி தரப்பைச் சேர்ந்த 5 பேர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு லொக்குபேட்டியின் தரப்பு திட்டமிட்டுள்ளதாக வலான ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் கொஸ்குட பகுதியில் உள்ள வீடொன்றை முற்றுகையிட்ட போது சிறப்பு விசேட அதிரடிப்படையினர் மீது சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளனர். பதில் தாக்குதலில் சந்தேக நபரின் காலில் சுட்டுவிட்டு அவரை கைது செய்ததன் பின்னர் மற்றொருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அங்கிருந்து தப்பிச் சென்ற 3வது சந்தேக நபர் அவங்கள துப்பாக்கிச்சூட்டை நடத்தியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தின் போது அவர்களது கையடக்க தொலைபேசிக்கு துபாயிலிருந்து தொலைபேசி அழைப்பொன்று கிடைக்கப்பெற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்துடன் நடப்பாண்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை 40 அதிகரித்துள்ளது. அவற்றில் 26 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 16 பேர் காயமடைந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இளைஞர் யுவதிகளை விவசாயத்துறையில் ஈடுபட செய்வதற்காக விவசாயத்துறையை நவீனமயப்படுத்துவதில் தற்போதைய அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் உப்பாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். போக்குந்தர விவசாய சேவை நிலைய வளாகத்தில் நடைபெற்ற விவசாயிகளின் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சமூகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பிரஜா சக்தி திட்டத்தின் கீழ் 580 லட்சம் ரூபாய் பெறுமதியான விவசாய உபகரணங்களை விவசாய சங்கங்களுக்கு வழங்கும் நோக்கில் காஸ்பேவ விவசாய ஒன்றியத்தினால் குறித்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இஸ்லாம் மார்க்கம் தொடர்பில் கருத்து தெரிவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் சிவராசா அனோஜனை விடுவிப்பது மற்றும் அவர் தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக விசேட சட்டத்தரணிகள் குழு ஒன்று நாளை மறுதினம் சவுதி அரேபியாவுக்கு பயணமாக உள்ளது. குறித்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான ஃபைசம் முஸ்தபா, சட்டமாதிபர் திணைக்களத்தின் மேலதிக மன்றாடியார் நாயகம் அசாத் நவாவி, ஜனாதிபதி சட்டத்தரணி அஃபீல் ஃபாரிஸ் மற்றும் சட்டத்தரணி உப்புல் குமரப்பெரும் ஆகியோர் பானமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்கள் போராட்ட இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன பேரணியின் போது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட 6 பேரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவர்களுக்கான பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொரலை கம்பல் மைதானத்துக்கு அருகில் ஆரம்பமான குறித்த எதிர்ப்பு பேரணி புறக்கோட்டை மத்திய நிலைய பஸ் தரிப்பிட வளாகம் வரை பயணித்துக் கொண்டிருந்த போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமான முறையில் மக்களை ஒன்றிணைத்தமை, உரிய அனுமதி பத்திரத்தை பெறாமல் ஒரு பெருக்கிகளை பயன்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டன. லத்வியாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றியை பதிவு செய்துள்ளது. தேர்தலில் சுமார் 8 லட்சம் பேர் வரை வாக்களித்துள்ளதாகவும் வாக்குப்பதிவு 51.7% பதிவாகியுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டுள்ள பிரதமர் ஆண்ட்ரீஸ் குல்ஃபாக்ஸ் தலைமையிலான யுஎல்பி கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. இதுவரை 82% வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் யுஎல்பி கட்சி சுமார் 36% வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றுள்ளது. எதிர்கட்சிக்கு சுமார் 13% வாக்குகளை கிடைக்கப் பெற்றுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கியத்துவம் வாய்ந்த பிரேசில் ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்று வாக்குப்பதிவு இன்றைய தினம் நடைபெறுகின்றது. முக்கிய வேட்பாளர்களில் எவரும் பெரும்பான்மை வாக்குகளை பெற தவறினால் எதிர்வரும் 25ஆம் தேதி இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிய வந்துள்ளது. தேர்தலில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரேசில் ஜனாதிபதி லூலாடா சில்வாவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ஜேர் போல்சனரோவின் மகனும் வலதுசாரி செனட் உறுப்பினருமான டிலேவியா போல்சனரோவுக்கும் இடையிலான போட்டி கடுமையாக நிலவுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மைய கருத்து கணிப்புகளில் லூலாடா சில்வா முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் இரண்டு வேட்பாளர்களில் எவரும் முதல் சுற்றில் பெரும்பான்மையை பெற வாய்ப்பில்லை என அரசியல் ஆய்வாளர்கள்
0: குறிப்பிட்டுள்ளனர்.
1: பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகள் பங்கேற்கும் முக்கோண ஒருநாள் தொடருக்கான 16 பேர் கொண்ட இலங்கை அணியை இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. குசல் மெண்டிஸ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள அணியில் பல முக்கிய மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. 2 வருடங்களுக்கு மேலாக அணியில் இடம்பெறாத தசுன் சானக மற்றும் சஹன் ஆராய்ச்சிக்கே ஆகியோர் மீண்டும் ஒருநாள் அணியில் இணைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 1 வருடத்துக்கு மேலாக வாய்ப்பு கிடைக்காத ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அவிஷ்க பெர்னாண்டோவுக்கும் இம்முறை அணியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்துள்ள ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பெத்தும் நிஷாங்க அணியில் இணைக்கப்பட்டுள்ள போதிலும் அவரது வைத்திய பரிசோதனைகளின் பின்னர் அவரது உடற்தகுதி உறுதி செய்யப்பட்டதன் பின்னரே இறுதி தீர்மானம் பெறப்படும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இந்நிலையில் நிறைவடைந்த இங்கிலாந்து தொடரில் திறமைகளை வெளிப்படுத்த தவறிய சரித் அசலங்க அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இலங்கை அணியின் பாகிஸ்தான் விஜயத்தின் முதற்கட்டமாக 3 போட்டிகளை கொண்ட 2020 தொடர் ஆரம்பமாக உள்ளது. 2020 போட்டிகள் அக்டோபர் மாதம் 9, 11, 13 மற்றும் 13 தேதிகளில் நடைபெற உள்ளன. இந்நிலையில் 2020 தொடர் நிறைவடைந்ததன் பின்னர் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இலங்கை அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான 1வது ஒருநாள் போட்டியுடன் முக்கோண ஒருநாள் தொடர் ஆரம்பமாக உள்ளது. தொடர் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஞானசார தேரருக்கு நாளை வரை விளக்கமறியல். லிட்ரோ எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை, லிட்ரோ அறிவிப்பு. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையின் போது மின்னல் தாக்கத்துக்கான எச்சரிக்கை. நாட்டில் பதிவாகும் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 78ஆக அதிகரிப்பு. லத்விய பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு வெற்றி. பாகிஸ்தான் பயணமாக உள்ள இலங்கை அணியில் முக்கிய மாற்றங்கள். இத்துடன் வசந்த எஃப்எம் இன்றைய நாளுக்குரிய மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு நமது மணித்தியால செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: வெற்றி முடிவுகள் இது ஆங்கில எழுத்தாக எஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 26, 30, 50, 67 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது ஆங்கில எழுத்தாக எஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 26, 30, 50, 67 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹91,64,760. நேற்றைய சுப பரிசு 858 லட்சம் ரூபாய். அடுத்த செட்டிலுக்காக இளம் பச்சை நிற அதற்குடிப்பதி அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம். செட்டிலுப்பு வாரமான 5015வது செட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ராசியாக மேஷம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 33, 39, 43 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மேஷம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 33, 39, 43 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 1,60,46,720 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 55 லட்சம் ரூபாய். அடுத்த சிறிலுக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்டலோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சூப்பர் பால் சிட்டலிபு வாரமான 3,303வது சிட்டலிபு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக பி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 21, 57, 68 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது ஆங்கில எழுத்தாக பி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 21, 57, 68 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய சுப பரிசு பதி ₹824 லட்சம். சுப பரிசு பதி வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 82,18,400 ரூபாய். நேற்றைய சுப பரிசு பதி 827 லட்சம் ரூபாய். அடுத்த சிட்டலுக்காக சம்மஞ்சில் நிற சுப பால் அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். டிஎல் பில் லோத்தரின் அடுத்து சனிதா சிட்டல்பு வாரமான 5,464வது சிட்டல்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக பி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 18, 65, 71, 80 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்தாக வி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 18, 65, 71, 80 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய சுப பரிசு பொதி 546 லட்சம் ரூபாய். சுப பரிசு பொதி வெல்லப்படவில்லை. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை ₹64,27,000. நேற்றைய சுப பரிசு பொதி 548 லட்சம் ரூபாய். அடுத்த சிறிலுக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்டலோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா சிட்டிலிப்பு வாரமான 2,479வது சிட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக ஜே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. சுபர் இலக்கமாக 27 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 7, 12, 43. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக ஜே தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சுப்பர் இலக்கமாக 27 தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. வெற்றி இலக்கங்களாக 4, 7, 12, 43 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,61,39,760 ரூபாய். அடுத்த கப்ருகா சுப்பர் கோடி பரிசு பொதியாக 3,787 லட்சம் ரூபாய். அடுத்த சிட்டலிப்புக்காக மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து

பிரிதன சம்பத் சுற்றுலப்பு வாரமான 1037 சுற்றுலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 9, 6, 9, 4, 3 என்ற இலக்கங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 9, 6, 9, 4, 3 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய சுப பரிசுபதி ரூபாய் 317 லட்சம் சுப பரிசுபதி வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 38,08,800 ரூபாய். நேற்றைய சுப பரிசுபதி 318 லட்சம் ரூபாய். அடுத்த சிட்டலுக்காக கபிலநர சுபிரிதன சம்பத அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத் சிட்டலுப்பு வாரமான 511வது சிட்டலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எப் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 6, 9, 4, 3 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்தாக எஃப் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 6, 9, 4, 3 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 250,000 பரிசு 1 வழங்கப்பட்டுள்ளது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 63,61,760 ரூபாய். அடுத்த சுற்றுலுக்காக நீலநிற அச்சிடப்பட்ட ஜெய சம்பத்தலோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சசரி சுற்றுலப்பு வாரமான 1133வது சுற்றுலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 9, 18, 30 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 9, 18, 30 என்ற இலக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 38,41,720 ரூபாய். அடுத்த சிட்டலுப்புக்காக கவிழநர சசிர அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து வாசி சிட்டலுப்பு வாரமான 3வது சிட்டலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எக்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுப்பர் இலக்கமாக 4 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 34, 65. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எக்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 4 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 34, 65. நேற்றைய சுப பரிசு பொதி ரூபாய் 10 லட்சம் சுப பரிசு வெல்லப்படவில்லை. எலக்ட்ரிக்கல் மோட்டர் சைக்கிள் அல்லது 5 லட்சத்துக்கான பரிசுகள் 4 மற்றும் 50,000 பரிசுகள் 8 மற்றும் 25,000 பரிசுகள் 97 வழங்கப்பட்டது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 88,49,840 ரூபாய். அடுத்த சிட்டலுப்புக்காக கருப்பு நிற வாசி அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் கேட்டது நேற்று தினம் சிட்டலுக்கப்பட்ட DLB லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 இன்று 9 மணி வரைக்கும் வீட்டு முறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்க பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் சுபையிட்டான பாடல்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை வர காத்துக் கொண்டே இருக்குது. எனவே எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. 0712-775-0001 அதே போல 0712-775-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0607-4710-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளும். அதே போன்று வசதியும் தேவைப்பூர்வமான பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்கள். அதையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்ற நிகழ்ச்சியை ஆரம்ப நிலையாக சபமல்கந்து பெரிய குடியான வசந்தகுமார் வணக்கம்.
1: அன்பான மாலைநேர வணக்கம். எங்கள் அன்பா வசந்தம் எப்பமே அன்பான அறிவிப்பாளர் சிவானிக்கு
0: சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன். சொல்லுங்க. ஒரு மாதிரி கவலையா பேசுற மாதிரி எங்க அந்த எனர்ஜி காணும்?
1: இல்ல, எனர்ஜியை காணும்டா மலை சரியான மாதிரி
0: அடங்க மலைங்க. நாங்க என்னங்க செய்யறது? அப்படியா?
1: மலை இந்த தொண்டையெல்லாம் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கின்றது.
0: அப்படியா?
1: அதுதான் காரணம்.
0: மலையோட ஒரு டீ அப்படியே டீயோட ஒரு பச்சை எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நீங்க எனர்ஜியா ஷோ கேளுங்க. சரியா?
1: அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நேரத்தோட.
0: அதெல்லாம் டைமுக்கு எல்லாம் முடிச்சிருவாங்க இல்லையா?
1: ஆமா, அது நேரத்துக்கு முடிச்சாட்டு வேலை இல்லையே.
0: வேலை இல்லையே. நீ டைம் கடந்துருச்சுன்னா அந்த வேலையை நாங்க செய்யறதுக்கு நாளே ஆயிடும் இல்லையா?
1: ஆமா.
0: ரைட், ஓகே. சொல்லுங்க, யார் யார் எனக்கு கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: இந்த நேரத்தில் நீங்கள் தர அருமையான பாடலை கேட்பதற்காக சோப்பு கொச்சி கடை ஈகன், அன்பு நண்பன் தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், பாசன தமிழ் நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அத்தனை ஐயக்கண்ணு, செந்தூர்பத்தனை வீரயா திருச்செல்வம், குணசீலன், குசலகம குசலராஜா, அண்ணன் பாதிக்க சின்ன தம்பி மற்றும் அருள்மொழி தேகம் மச்சந்திரன், அன்பு தம்பி கந்தனா சிப்பு அனுபவர்களுக்காக கேட்டேன்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்த குடும்பமேக்கு.
1: நன்றி.
0: இந்த நேரம் மாலை பொழுது வணக்கங்களோடு விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். ஆரையும் இதரத்தினம் வந்திருக்கிறாங்க. இனிமையான மாலை பொழுது வணக்கம் ஷிவானி கல்முனைந்த நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டு ஜனா வந்திருக்கிறாரு. அன்பான மாலை பொழுது வணக்கங்களோட நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பாகர் என்று சிவேந்திரன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் ரங்கீலா திரைப்படத்துக்காக.

0: 102.8
1: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: வீரன் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நீர்மாலை 6 மணி கடந்த 41 நிமிடமாக மீண்டு விலை அழைக்கலோ. சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் தங்கக்குரல் சிவானிக்கு டெல் தொட்டை ஆதி மூலம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். உங்க நிகழ்ச்சியை கேட்டு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன நீங்க ரொம்ப எனர்ஜியா வந்திருக்கீங்களே, என்ன காரணம்?
1: எந்த நேரமும் இந்த வசந்தம் நிகழ்ச்சிக்கு வந்தா இப்படிதான் இருப்பேன்.
0: வசந்தம் கேட்டாலும் எனர்ஜி தான் இல்லையா?
1: சூப்பர், உண்மைதான்.
0: ரைட், ஓகே. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எனக்கும் பாட்டு கேட்க அந்த நண்பர்கள் அனைவருக்காகவும் முருகாகலை கனலட்சுமி, நீர் கொழும்பு சேம்குமார், தில்லப்பனை ஜேசுராஜா, வசந்தகுமார், குணசீலன், வத்தலை ஐயா கண்ணை, மற்றும் அம்பான் பிட்டிய பாடகர் ராசையா,
0: இன்றைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை சங்கவி.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்

0: உலகின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் 6 மணி கடந்து 41 நிமிடம்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர வானொலி வசந்தம் FM.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: வானத்தை போல திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் கே ஏ சித்ரா மற்றும் மனோ பாடிய இனிமையான பாடல் ஒளி துவைகிறது. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இந்த நேரம் நம்மளோட பேசுறதுக்காக விஸ்வநாதன் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல நல்லா
0: ரொம்ப நன்றி விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்யறீங்க, வந்தீங்களா
1: வீட்டுக்கு?
0: வீட்டுல இருந்து அப்படியே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா மேடம்.
0: நாற்பத்தேழு 10 26 என்ற இந்த வாட்ஸ்அப் வழி மனித கொள்ளாமல் காண்பிக்கும் பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக.

0: ரஜினி முருகன் திரைப்படத்துக்காக டிமான் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 வரைக்கும் இருந்திருக்கலாம். 2 மணித்திற்குள் அப்படியே நாங்க வந்துட்டோம். இன்றைய நாளுக்கான போஸ்டர் போடப்பட்டிருக்கும் அந்த போஸ்டர் கீழே நீங்க ஒரு கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்கள். அதே நிகழ்ச்சி செய்து கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் ஒரு 7 மணிக்கு கடந்து 1 நிமிடமாக மீண்டு விலையை அழைப்பில் மார்க்கெட் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கீங்க மார்க்கெட்?
1: நல்ல சுகமா இருக்கும்.
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கேன். ரைட், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
1: கேளுங்க.
0: உங்களோட பெயருக்கு என்ன காரணம், அந்த அர்த்தம் என்ன? உங்க பெயருக்கு ஒரு வித்தியாசமான பெயரா இருக்கு.
1: என்ன பெயரா?
0: ஆமா, உங்களோட பெயர் தான்.
1: நாங்க வந்து கிறிஸ்டியன், ரோமன் கத்தோலிக்க.
0: ஓகே.
1: அப்ப அது வந்து
0: மழை கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னிக்கு ஒரு சந்தோஷமே. என்ன காரணம் அதுக்கு? எங்கேயும் போக தேவை, வீட்லயே இருக்கலாம் இல்லையா?
1: இல்ல இல்ல, வேலை செஞ்சுக்கு வேலை செஞ்சு போயிட்டு நனைஞ்சுக்கிட்டு தான் வந்தோம் வீட்டுக்கு.
0: அப்படியா? ரைட், ஓகே. மார்க்கெட் சொல்லுங்க, யாரு யாரு இன்னைக்கு கூட நீங்க பாடுறது விரும்பி கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. கணவர் தாகும், மகள் மேசியா சாருணி, மகள் ரசிகா, மருமகள் சாது, பள்ளிகமத்தை சேர்ந்த உதயகுமார், புஷ்பராணி, தேனி, பூஜா, ஜோதி புத்தா, ரெஜின அக்கா, அமல்ராஜ், மாசிலா, தேவதா சொன்னா, மற்றும் பள்ளிகமத்தை சேர்ந்த அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு நன்றி. இந்த நேரம் பாத்தீங்கன்னா அன்பான இரவு பொழுது வணக்கமாக்கா விசாவலை பெண் ரிக்வெஸ்ட் இருந்து குமார் தங்கத்துறை வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அப்படியே யாழ்ப்பாணத்தை நோக்கி விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டவனும் அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறாங்களாம். பிள்ளைகளான குஷாந்தனி, மனைவி நித்யவாணி, துஷ்யந்தனி, ருகன்யாஷினி, அதே போல கோபிஹாசன், சுரேஷ்குமார் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு மஸ்கெலியால இருந்து ப பாடல் தெரிவுகளை மறுமை வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. மதுரை வந்து சண்முகசனம் வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுபயோகம் வந்திருக்கிறாங்க, இனிமையான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சோன் சித்திர நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. சேலத்தில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவா வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் கழுகு திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒழிக்கின்றது பாடல்.

யுத்தம் செய்ய திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது நாடு முழுவதும் 102.6 102.8 www.vasanthamfm.org என்ற இணையதள முகவரியூடாகவும் நீங்கள் இணைந்திருப்பது விடுமுறை கொண்டாட்டம். நேரம் உறவு மணி கடந்து 18 நிமிடம் ஆய்கொண்டது 9 மணி வரைக்கும் இருந்துக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்த மனசுப்பான பாடலாம் தரதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0312 2775 0003. அதே போல 0312 2775

0: எங்க பக்கம் வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் இந்த பக்கம் வந்ததுல. ரைட், ஓகே, எப்படி இருக்கீங்க? ஒரு பக்கம் நம்ம எப்படி இருக்கு? காற்ற மழையா புயலா வெயிலா?
1: மழையா வெயிலா போயிடும்.
0: அப்படியா? சரி, ஓகே. அட்டாளி சென்னையில என்ன ஸ்பெஷல் நௌஷத்?
1: உங்க பக்கத்துல இப்ப ஆஸ்கர் தேவியாஜி அவர்கிட்ட சொன்னாரு.
0: கேக்கல?
1: ஆஸ்கர், ஆஸ்கர்.
0: ஆமா,
1: என்னங்க
0: படிக்க சொல்றீங்க? சரி, ஓகே. நௌஷத் சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா ஒரு நாள் நாங்க வரோம். சரியா? அட்டாச்சனை பக்கமா வந்து நௌஷத் ஊடி எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கடை சொல்லுவாங்க. அப்படியா?
1: நீங்க அவர்கிட்ட
0: நன்றி. சந்தோஷமான இரவு பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் தேர்வுகள் அனைத்தும் அருமை, நல்லது ஒரு பாடல் எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி நாகராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் சிவானி. இன்னும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்க. பாடல் தேர்வுகள் அனைத்தும் அருமை. மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. மனைவி, மகள் மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. குறிஞ்சகிழந்த அசோதின் இருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம் சிவானி. நிகழ்ச்சியுடைய பாடல் தேர்வுகள் அருமை. அசோதின், நூர் ஜகான், ரிகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குட்டி, அன்வர், ஜாரி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இது. வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்துக்காக டிமான் இசையில் ஒழிக்கின்றது பாடல்.

0: நேயர்களின்
1: தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர

102.6 இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இபை கொண்டு. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 1,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.

0: திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாசின் இசையில் விஜய் மற்றும் சந்தானம் இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடுதலும் மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. இப்ப நம்ம பேசுறதுக்காக சண்முகநாதன், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா. மாலை நேரம், வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான இரவு பொழுது, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்க மீண்டும் பேசுறோம் இல்லையா?
1: ஆமாக்கா, உங்களோட பேசுறேன். ரொம்ப நாளைக்கு பிறகுதாக்கா. அக்கா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: நம்ம வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் நல்ல சுகமா இருக்கறோம் அக்கா.
0: சரி, ஓகே சண்முகநாதன், நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கால வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படினு சொல்லி ரொம்ப நாள் ஆசை, ஆனா போகவே இல்ல அப்படினு சொன்னா எந்த இடம் அது?
1: அப்படி என்ன சொன்னாக்கா, நான் யாழ்ப்பாணம் தாக்கா போகணும். யாழ்ப்பாணம் நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு தான் போக வேண்டிய நீண்ட நாள் ஆசை.
0: இன்னும் போலவே இருக்கீங்களே.
1: இன்னும் போகறதுக்கு கை கூடவில்லை அக்கா.
0: சரி, ஓகே, அந்த கனவு வந்து நிஜம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு வாழ்த்துறேன். சரியா?
1: ஆமா அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. நல்ல பாடல்கள் அக்கா, தேவாண்ட பாடல் எல்லாம் போட்டீங்க. நான் ஒரு தேவாசிரியர் பாடல் ஒண்ணு கேட்பேன், தருவீங்களா அக்கா?
0: என்ன பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க.
1: மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா, மனசுக்குள்ள என்னம்மா, யாரும் மேல கண்ணம்மா, இங்கு எவர கட்டிக்க சம்மதமா. அந்த பாடலக்கா.
0: அடடா, நீங்க பாடலாம் கூட பாடுவீங்களாங்க, இது தெரியாம போச்சே.
1: இல்லக்கா, ஒரு அளவா. அவ்வளவு பெரிய பாடல் பாட முடியாதக்கா, ஒரு அளவா பாடுவோம்.
0: ஓரளவுக்கு நாங்க பாடுவோங்க. அப்படியா?
1: ஒரு பெருமை உங்களுக்கும் ஒரு
0: பெருமை. நீங்க பாடல் பாடுவீங்க அப்படின்றது இன்றைய நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு. இனி வரக்கூடிய நாள கண்டிப்பா நானே உங்களை பாட சொல்லி
1: சொல்லுவேன்.
0: போறீங்க
1: அக்கா? மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசன் மற்றும் முருகையா, திருச்செல்வம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் நாகஸ்தான் இலக்கா, சத்தீஸ்கர்ல வசந்த மகள் வசந்த இப்பம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. அவங்க எல்லோருக்கும் மற்றும் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன் மற்றும் மவிஞ்சின் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகா, கொச்சிக்கடை ஈடன் ஐயா, ஆட்டோ விஸ்வநாதன், வசந்தகுமார் மற்றும் வட்டவளையில் ருக்மணி குடும்பம், சகோதரி சரோஜினி, ஆட்டோ விஸ்வநாதன் மற்றும் அசோக்குமார், எஸ் அசோக்குமார், நாகஸ்தானில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரகலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், வசந்தம் அறிவிப்பாளர் அனைவருக்கும், அக்கா உங்களுக்காகவும் மற்றும் வசந்தம் கேட்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடலை தாருங்கள் அக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, உங்களோட பேசியதற்கு
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமை.
1: நன்றி அக்கா, வணக்கம்.
0: நன்றி. ஒளிக்கான்மைக்கும் பாடல் இது. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஒழிக்கின்றது பாடல்.

0: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி உடைந்திருக்கின்றோம். நேரம் உழவு 7 மணி கடந்து 42 நிமிடம்.
1: புதுமைகளோடு புத்துணர்வுகளோடு நீங்கள் வசந்தம் 102.6 102.8.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. கொஞ்சம் தமிழன், தமிழ் நெஞ்சங்கள் மனதில். வசந்தம் FM. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே, ஸ்டார் ஆஃப் த டே.
0: வசந்தமகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை சங்கவி. ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து லாங் ஹாப் மீடியா தொகுத்து வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

டே. நம்பிக்கையின் நேரம். நான் மரணிருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தேவரே என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 23 சங்கீதம் 4 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, இன்றும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவ

0: நம்மை எப்போதும் அச்சுறுத்தும் ஒன்று பயம். உலக வாழ்க்கை, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலங்கள், தனியான வாழ்க்கை, மரணம் என அத்தனை விஷயங்களையும் ஆட்டி படைக்கும் ஒன்றுதான் பயம். இந்த பயத்தின் கொடூரத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? அருமையான வழிகளை கோரும் நூல் பயப்படாதே. இலவசமாக இந்த புத்தகத்தினை பெற்றுக்கொள்ள இன்றே உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி எண்களை பதிவு செய்து SMS செய்யுங்கள் அல்லது கடிதம் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம்.
2: மகன் தூங்குறாரா?
3: ஆமா,
2: இவ்வளவு நேரம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தான், இப்ப கழிச்சு போய் தூங்குறான். பாருங்க, தூங்கும் போது எவ்வளவு அமைதியா இருக்கான். இல்லன்னா ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பான். சின்னவங்க அப்படித்தான், அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும், எதையாவது கேட்டுட்டே இருப்பாங்க. அது செய்யாத இது செய்யாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. எதை வேணான்னு சொல்றோமோ அதைத்தான் வந்து செய்வாங்கல்ல.
3: ஆமா, அம்மா இல்லாதனால இவனை ரொம்ப அன்பா வளர்த்துட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே இவன் தான். தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய மழலை குரலோட என்னோட அழகா பேசிட்டு இருந்தான். அப்பா, அந்த குருவி ஏன்பா மஞ்சளா இருக்கு, காக்கா ஏன் கருப்பா இருக்கு, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருந்தான். ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு. அவன் என்னையே சுத்தி சுத்தி வரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? என் காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அப்பா வாங்கப்பா வெளியில விளையாட போலான்னு ஒவ்வொரு நாளும் என்னை கூப்பிட்டுட்டே இருப்பான். நான் ஒரு நாளுமே அவனுக்கு மறுப்பு சொன்னதில்லை. அவன் கேட்கிற எந்த கேள்விக்குமே எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னதில்லை. அவனுக்காக என் நேரத்தை நான் கொடுக்க தவறுனதே இல்லை. ஏன்னா என் உலகமே என் மகன் தான். அவனுக்காக தான் இந்த உலகத்துல வாழ்றேன். இவ்வாறு தன் மகனை குறித்து தன்னுடைய நண்பனுக்கு உணர்வு பூர்வமாக சொல்லிக் கொண்டிருந்தார் ஜேசன். வருடங்கள் கழிந்தன. ஜேசனும் வயதானவரானார். ஜேசனின் மகன் பெரியவனானான். சூழ்நிலைகள் மாறியது. ஜேசனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு என்ன நடந்தது?
4: சொல்லுங்கப்பா.
2: ஜேக்கப், டைம் ஆச்சு, எப்ப வீட்டுக்கு வருவ? நான் சாப்பிடாம பாத்துட்டு இருக்கேன், நீ வரும் வரைக்கும் இன்னும் லேட் ஆகும். அப்பா
4: அப்பா எனக்கு வர லேட் ஆகும், நீங்க சாப்பிட்டு தூங்குங்க.
2: நான் இன்னைக்கு நீ சாப்பிடாம சாப்பிட்டு இருக்கேன், நீ வா, நாங்க சாப்பிடலாம்.
4: அப்பா உங்களோட ரொம்ப தொல்லையா போச்சு. நான் இப்ப நீங்க நினைக்கிற சின்ன பையன் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாலு இடத்துக்கு போகணும், நாலு நண்பர்களை சந்திக்கணும். எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நேரத்தோட எல்லாம் வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க.

இரவு நேரமாகிக் கொண்டு இருந்தது. கதிரையிலேயே அசந்து தூங்கிவிட்டார் ஜேசன். நள்ளிரவில் வீடு திரும்பினான் மகன் ஜேக்கப்.

0: கொஞ்சம் நில்லு. என்ன என்ன இப்போ? எனக்கு தூக்கம் வருதுப்பா, சீக்கிரம் சொல்லுங்க.
1: என்ன குடிச்சிருக்கியா? உனக்கு எப்ப இருந்து இந்த பழக்கம்? உன்னை இப்படியா வளர்த்தேன்? என்னப்பா சோடுக்கு, அப்பாக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? உன்னை இப்படி பார்க்கும் போது சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன்.

0: குடிச்சு வேற இருக்கேன். எனக்கு இதுக்கு மேல நிக்க முடியாது, நான் கிளம்புறேன். பாய்
1: நெல்லு ஜெயக்கம், எனக்கு பதில் சொல்லிட்டு போ. இப்படி என்னால உன்னை பார்க்க முடியல, எத்தனை நாளா இந்த பழக்கம்?
0: அப்பா எனக்கிட்ட கேள்வி கேட்கறத நிப்பாட்டுங்க. எனக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது. உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமை இல்லை, புரியுதா?
1: ஓ, நான் இப்ப கேள்வி கேட்டா உனக்கு கஷ்டமா இருக்குதா? நீ சின்ன பையனா இருக்கும் போது அர்த்தமே இல்லாத கேள்விகள் கேட்ப, அதுக்கெல்லாம் பொறுமையா அழக

அதிகாரம்

0: பிரியமானவர்களே, யோவான் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கான தெளிவான விளக்கத்தை அறிந்து கொள்ள இதோ உங்களுக்கோர் அரிய வாய்ப்பு. எம்முடைய நிறுவனத்தினால் தபால் மூலம் நடத்தப்படுகின்ற வான்மலர் வேத பாட திட்டத்தில் நீங்களும் இணைந்து பயன்பெறலாம். வெற்றிகரமாக நிறைவு செய்யும் ஒவ்வொருவருக்கும் பரிசு புத்தகங்களும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு உங்கள் விண்ணப்ப படிவங்களை எங்களுக்கு அனுப்புங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி.

வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று சொன்னது யார் என்பதே அதற்கான சரியான பதில் இயேசு கிறிஸ்து. இந்த பதிலை மத்திய 24 அதிகாரத்தில் காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் TR ரொனன் நெட்லின் நாவல பிடிய, எம் கிரேசன் மற்றும் எம் ஜெனிலியா கோவில் பத்தின போரகஸிலிருந்து சரியான பதில், ஜி அருள் மேரி மோகா மேல் பிரிவு மஸ்கரியா, எல் எஸ் ஷெரின் டெரிக், எல் எஸ் ஷெவோனா டெஃப்னி, எல் எஸ் ஷெனோன் டெரிஷ் ஆகிய நாவல பிடியிலிருந்து சரியான பதில், ரஜினி ரபிகா பாண்டிருப்பு, திருமதி ஆர் தியாகராஜா டிகோயா, துரைராஜா, இந்திரா, ரிஷான், சிமியோன், திவ்யா, அபி கடவுளை, ஜி கத்ரினா மோகா மேல் பிரிவு மஸ்கலியா, திரு விஜயகுமார் முகமாலையிலிருந்து சரியான பதிலை அனுப்பிக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொன்னது யார்? இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான்

0: நல்லது நேர்களை துறை நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேர்மம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டலுக்கும் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112390414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621. பேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.
1: நேரம் 8 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அவிகிருத சபை.

0: நாங்களும் சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக மகிஷா அவர்களுக்கு பகிர்ந்து கொள்றோம். சரியா?
1: சூப்பரான பாட்டு
0: கண்டிப்பா அப்படியே கேட்கலாம், இந்த பக்கமா அனுப்பி விடணும். சரியா? அன்பான இரவு பொழுது வணக்கம் சிவானு, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன், அப்படியே ரசித்த வண்ணமே இருக்கின்றேன். சிவானி, நீங்க வேற லெவல், நிகழ்ச்சி தரும் விதம் அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஷாருக் வந்திருக்கிறாங்க அக்குரணில் இருந்து. ரொம்ப நன்றி ஷாருக், நிகழ்ச்சியோடு இந்த குடும்பக்கு இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக் கொண்டிருப்பதாக ரம்போடு ஜெய்கான் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இது, அஞ்சாதே திரைப்படத்துக்காக.

0: பேசுதடி திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து ஓய்கிறது ஒரு இனிமையான பாடல். இந்த பாடல் ரிலீஸ் ஆனது இப்ப வரைக்குமே எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். 102.6 102.8 விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருக்கின்றோம். நேரம் 8 மணி கடந்து 16 நிமிடமாகும். இந்த வரை அழைப்பில் நிக்லஸ், வணக்கம்.
1: வணக்கம் நிக்லஸ்.
0: வணக்கம் வணக்கம் நிக்லஸ், எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க. நான் மனைவி ரஜினா இருக்கிறேன், மகள் மார்கள் பதிசெட்டி, இந்துஜன், கமல், லட்சி மற்றும் எனக்கு கட தொகுதியில் இருக்காங்க மெக்கானிக் சுஷ்மான் இருக்காரு, சரத் இருக்காரு ஹோட்டல்ல, நல்லூர் ராஜ் இருக்காரு, செல்லவட்டத்தில் சிவா இருக்காரு, கே பி குமார் இருக்காரு, மற்றும் நம்மளுக்குள்ள ஜோஜ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க மெக்கானிக் ரஞ்சி சுஜிலா, மற்றும் குளுக்காஸ் ஆசிரியர் ராஜகிரி இருக்காரு, யோகேஸ்வரன் மற்றும் தெமோதரையில் இருக்காங்க எஸ் அசன், சுரேஷ்குமார், ராயர், பிலானி மற்றும் வசந்தம். எனது அன்பு உறவுகளுக்காக வேண்டியும், வசந்தம் கலையுலக நண்பர்களுக்காக வேண்டியும், மற்றும் இயேசுநாதன் மிச்சனுக்காக வேண்டியும், அனைத்து கலையுலக நண்பர்களுக்காக உங்களுக்காக வேண்டி.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. இனிமையான இரவு பொழுது வணக்கம் சிவானி. பாடல் தெரிவுகள்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு தம்புல இருந்து சுப்பைய ஆகாஷ் வந்திருக்கிறாங்க, ரஞ்சித் குமார், சண்முகநாதன், சின்ன தம்பி சின்னைய, மகாதேவன், வீரிய திருச்செல்வம் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அருள்மொழி வந்திருக்கிறாங்க, பருத்துல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, பாடல்கள்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் சிவானி, பாடல்கள்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் வந்திருக்கிறாங்க, தொண்டை மன்னர் செல்வசனி சுதர்ந்து இருக்கிறாங்க, இனிமையான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன், உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பெரிய குறியாணி செல்வா வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில, எல்லோருமே இருந்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க, மக்கரை பற்று பப்டி நிசார் வந்திருக்கிறாங்க, விஜயாஸ் வந்திருக்கிறாங்க, இனிமையான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க, பண்டாரவள்ளி எல்லையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மீனகி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இது, தேனி சிதன்ற தெய்வாவின் இசையில் பிரியமுடன் திரைப்படத்துக்காக அவரே பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.
2: கோழி ஒன்று கூவுது அது பாஸ்ட் ஃபுட்.

0: ஆனந்த பூங்காட்சி திரைப்படத்துக்காக தேனிசை தின்ற தேவாவின் இசையில் தேவா மற்றும் சபீஸ் இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடல் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி ஒழிந்திருக்கின்றோம். விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. 0112-725-0003 இதே போல 0112-725-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலையாக இணைந்து கொள்ளுங்க. 0706-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியும் இணைந்து கொள்ளலாம். இப்ப நம்ம பேசுறதுக்காக வத்தனையிலிருந்து கருணா, வணக்கம்.
1: வணக்கம் சிவானி.
0: சந்தோஷமான இரவு பொழுது. வணக்கம் கருணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன் கருணா. இரவு
1: அருமையான பாடல் தேவசாட
0: பாடல் கேட்டுட்டு அப்படியே உடனடியா கோல் எடுத்துட்டீங்க இல்லையா?
1: ஐயோ, வேலை செஞ்சு கூட இருக்கிறேன், கடை மூடிட்டானே. அப்ப அதனால இப்ப இந்த தேவசர் வந்து எல்லா பேரும் சொன்னாரு, ஆனா நிறைய பேர் சொல்லல.
0: அப்படியா?
1: நன்றி.
0: இந்த நேரம் இரவு பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக யாழ்ப்பாணத்திலிருந்து லோஷா வந்திருக்கிறாங்க. இதேவேளை பள்ளத்திலிருந்து சண்முகராஜா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு கோகில நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வாகனிலிருந்து இதுவே அடைந்து சரோஜினி வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டு அரப்பாளர் ஃபரீதா வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு இனிமையான பாடல் இது, குஷி திரைப்படத்துக்காக.

0: அத சொல்ல. சூக்ரன் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி இசையில் பாடல் ஒலித்து ஓய்கிறது விடுமுறை கொண்டாட்டம். கேட்டுட்டு இருக்கீங்க, நேரம் 8:41 மீண்டு விளையாட்டு சுனம் ரட்டும் புற. சுரேஷ் வணக்கம். சுரேஷ்
1: வணக்கம்.
0: வணக்கம் சுரேஷ். இன்னும் ஒரு அமைதியான, ரொம்பவுமே அமைதியா பேசுறீங்களே, இரவு பொழுது அப்படின்றனாலயா?
1: இல்ல அக்கா, கொஞ்சம் தலையில காயா அக்கா, தலையில மெயின் போட்டு தான்.
0: அப்படியா? சரி, ஓகே. சுரேஷ் சொல்லுங்க, அப்போ யார் யாருக்காக நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: அக்கா உங்களுக்காக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாடுக்கோ.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு.
1: நன்றி.
0: இந்த நேரம் இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோட நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக முல்லைத்தீவு உடுப்பு குளத்து சசிதரன் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் சிவானி. நிகழ்ச்சி பாடல் எல்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு. ஹேட்டன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக யசோத் வந்திருக்கிறாங்க. வாகிருந்து சிவேந்தர் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நிலவணி கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு. ஹேட்டன் நவீன் வந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான இரவு பொழுது வணக்கம். கிண்ணியா மஃபூக் நகர்ந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஸ்டீவன் ஸ்டைலஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான வணக்கங்களோடு கல்முனைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜனா வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் அட்டாரிச்சது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக புஷ்பராஜா வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் அடுத்த முறை இனிமையான பாடல் கேட்கலாம். இப்ப நான் கேட்க போறது மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் த டே பாடல். இன்று ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை சங்கவே.
2: உலகின்

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே யோ ஒன் தட் யூ வான்ட் டு லிசன் டு

0: ஜில்லா திரைப்படத்துக்காடி மணி இசையில் பாடல் ஒடித்து நேரமிரவு 8 மணி கடந்து 50 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியோட இறுதி நேராக இறந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் வணக்கம். அடடா, வந்தவங்க வந்த வேகத்துல அப்படியே போயிட்டாங்க. மற்றும் நேர் வணக்கம். வணக்கம், யார் இது? சிவபிரகாசம் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். இதனால பேசுறேன் இல்லையா?
0: விலங்குல
1: பிரபண்ணா,
0: அது வந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. இது வந்து விடுமுறை கொண்டாட்டம். நீங்களும் இணைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது எனக்கும் ஆசையதான் இருக்கு. இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். இது மெனும் கொத்தி பறவை திரைப்படத்துக்காக ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ச்சி நந்தகுமார். மீண்டும் அதிகாலை நாளை அதிகாலை உங்கள் அனைவரையுமே விடியல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் உங்கள் அன்பின் காற்றலின் காதலி ஆர்ஜே ஷிவாடி. நன்றி சொந்தங்களே, குட் நைட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியில் நேரம் 9:06. இந்த நேரத்தில் ஆரம்பத்திலே எங்களோடு பேசுவதற்கு யார் வந்திருக்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணன்.
0: வடிவேல், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன், சந்தோஷமா இருங்க. அருமையான ஒரு காதல் பாடலை தந்தீர்களே. முதல் முதல் பாடல் தரமான ஒரு பாடல். அது
0: பாடலை பிடித்திருக்கு என்ன உங்களுக்கு?
1: நிச்சயமா அந்த பாடலிலே உள்ளூர காதல் அன்பு தொடங்குகின்றது.
0: இன்றைய காதலுக்கும் அன்றைய காதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
1: நிச்சயமா இப்போது வந்த எழுதப்பட்ட எழுத்துக்கானே, அந்நேரத்து காதல் எல்லாம் கட்சிகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள்.
0: அதுதான் இப்ப செவத்துலாம் எழுதி வச்சிருக்காங்க.
1: ஆமா ஆமா, இப்ப அப்படித்தான் வருகின்றது. இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு மறைந்துவிடும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க வடிவேல்?
1: இந்த பாடலை சிறப்பாக நிகழ்ச்சியை தயாரித்த உங்களோடு இப்போது வசந்தத்தை கேட்டுக்கொண்டது திருமலை பாலையத்தி வித்தியோடு கண்டப்பரிப்பு தேவமலர் சக்தித்துறை அருள்மொழியோடு கலத்துறை கிரியுள்ள ராஜலட்சுமி அவர் பாடலை தாருங்கள். முதலில் வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றியான
0: நன்றி. சரி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 9:14 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம் புஷ்பராணி, எப்படி இருக்கீங்க? ஓ சரோஜினி, எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சௌமா இருக்கேன்.
0: ரொம்ப உற்சாகமா
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க?
1: நான் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். பழைய பாடல்கள்
0: இந்த மாதிரி பழைய பாட்டெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: நல்லா பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்களம்மா?
1: அன்பன் அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், பனாவத்தை ஆட்ட விஸ்வநாதன், சோமசிரி, சின்னய மகாதேவன், மும்தா திவேதம், அருணி, சாந்தனி, ராஜலட்சுமி, ஈடன், சண்முகநாதன், அசான், இமானுவேல், சுலைமான், இவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் பாடல்கள் கேட்போம்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனது மறக்காத பழைய பாடல்கள். நேரம் 9:26. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக பாருக் வணக்கம். பாருக் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. அன்றைய நவீன இசை, அன்றைய இசை இன்றைக்கு நவீனமாக பண்ணிருக்காங்க. என்ன அப்படியா? சரி, அப்புறம் என்ன பண்றீங்க?
1: சாப்பிட்டீங்களா?
0: சரி, பார்க் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: இக்பால், அனைவருக்குமாக உங்களுக்காகவும் மக்களுக்கேக்காங்களாம் சார். அந்த பாட்டு போறீங்களா சார்?
0: சரி, என்ன பாட்டு சார்?
1: அந்த அந்த மாசிலா உண்மை காதல்.
0: மாசிலா உண்மை காதல் என்ன? சரி, அப்படி ஒரு ஐடியா இருக்கா இல்ல?
1: என்ன
0: சரி
1: கேட்கலாம்.
0: சரி

0: நேரம் இரவு 9:39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: அன்பான இரவு நேர் வணக்கம்.
0: வணக்கம் மும்தாஜ் பேகம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: இது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னுக்கான பாடல், இதெல்லாம் பிடிக்குமா?
1: ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து ஸ்பெஷலா பிடிக்கும்.
0: நீங்க அந்த காலத்துக்கு மும்தாஜ் என்ன?
1: ஆமா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மும்தாஜ்?
1: நன்றி.
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1

0: வேண்டாம். உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: நேரம் 9:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக தங்கராசா, வணக்கம்.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் தங்கராசா. அப்புறம் என்ன பண்றீங்க?
1: நாங்கள் உங்களுடைய பாடலை கேட்டு வைத்து கொண்டிருக்கோம். போட்டு அசத்துறீங்கள் உங்கள் பாடல் எல்லாத்தையும்.
0: ஓ, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பிடிச்சிருக்கு. இதுல என்ன குறை இருக்கிறது சொல்றதுக்கு? பிடிக்கலையாண்டு.
0: சரி, ரொம்ப நன்றி தங்கராசா. சொல்லுங்க, யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க?
1: வசந்தங்களுக்கும் சொந்த உறவுகளுக்காகவும், அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும். எனக்கு ஒரு பாடல் வந்ததாங்கள உங்களோட தெரியோட.
0: என்ன பாடல்?
1: அடிபம்பன் படத்துல இருந்து 1000 நிலவே வா அந்த பாடல்.
0: சரிங்க, நன்றி.
1: சரி, நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

0: வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: இன்பத்தை கொன்றவன்னான், அவள் இதயத்தில் கொண்டளித்த எண்ணத்தை கொன்றவன்னான். வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன்னான்.

என் அடியன் ஞான பெண்ணே, என் அடியன் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார்த்து

0: மண்ணுக்குள்ளே அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தா.
0: அன்பை கழுத்து

0: மனிதன் ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே.

கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே.

0: செய்தி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?
1: சிங்காரம் கட்டு திரைப்பட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு மறந்து மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:13. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக விஸ்வநாதன் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களை போல் நலமா உற்சாகம் இருக்கேன். உங்க நிகழ்ச்சி பாடல கேட்டுக்கிட்டு
0: சார். சரி, விஸ்வநாதன் சொன்னா ஆட்டோ மறந்துட்டீங்க என்ன?
1: என்ன
0: பாடல்?
1: இந்த தாய் தந்த பிச்சையில வளர்ந்தேனுமா, நீ நீ தந்த பிச்சையில வளர்ந்தேன், சரஸ்வதி சமுத்திர அந்த பாட்டு உங்க பாட்டு கேட்டிருக்கேன் சார். ஒரு பாட்டு சார் எனக்கு தரல
0: சார். சரி, பொருத்தமான பாட்டா கிட்ட குடுக்கலாம். இப்படி பாட்டு போக்குல வேற என்னத்தையோ கேப்பீங்க. என்ன அது, தொகுப்புக்கு பொருத்தம் இல்லாம இருக்கும். அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல.
1: பாடல் கேட்டு சார். அம்மா மனமணியா பா துரசாமி, வானொன்பன் அருமொழி, முந்தாஸ்தேகம், ஓய்தா நீதன், மரசூப், சின்ன மகாதேவன், ராஜரிக்மா, மூர்த்தி, இன்னவழியா, சோமசி, தயாலன், உமாச்சந்திரன், கிருஷ்ணபாஸ்கன், சிரிகான், பாதுக்க சின்னதம்பி, பேண்டிக் தங்கத்தன், போதான ராஜ்மா, சரோஜிமா, சமூகநாதன், சுலைமான், மற்றும் ஜாட்டியாந்தோட்ட கோடீஸ்வரி அம்மா, புஷ்ப தேவி சிஸ்டர்ஸ், புஷ்பராணி அம்மா குடும்பத்துக்கு அன்பான அறிவிப்பால் உங்களுக்காக கேட்கணும் சார்.
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார். நன்றி.

0: மகிழ்ச்சி என் இன்பம் அத்தனை மறுத்து போய்விட்டத.
1: அமைதி.

அவள் பின் சென்ற

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குறைப்பவளே பேசணும்.

0: நானும் நின்றுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் வணக்கம் வணக்கம் நந்தகுமார், பழைய பாடல்கள் என்றாலே எனக்கு உயிர். பழைய பாடல்கள் உள்ள புரிதல் புதிய பாடல்களில் மிகவும் குறைவு. அதனால் தானே தெரியவில்லை இன்றும் பழைய பாடல்களுக்கான மவுசு அதிகம். நான் ஷாருக் அப்படின்னு சொல்லிக்கா குருணையிலிருந்து இனிய இரவு நேர வணக்கம் அன்பறிவிப்பாளர் நந்தகுமாருக்காக நானும் நெஞ்சு நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பேருவளையில் இருந்து ஸ்மார்ட் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்காங்க, ரவி வந்திருக்கார். வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் இனிவில் இருந்து ரவி சாந்தா நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், எங்களையும் சேர்த்து ஒரு பாடலை தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்கார்கள். தம்பி கே கே சுல்ல கண்ணனுக்காகவும் ஒரு நல்ல பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தகுமார் வந்திருக்கார். தொண்டமன்னாரிலிருந்து செல்வசனி சுதன் வந்திருக்கார். அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் சருண் வந்திருக்கா அண்ணா, அன்பான இனிய இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் இன்னும் நல்ல ஒரு பாட்டு தாங்க. சுஜி வந்திருக்காங்க வெள்ளம்பிட்டியிலிருந்து. அதுபோல் சத்யா வந்திருக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள் பாடல்கள் எல்லாம் அருமே என்று சொல்லியிருக்காரு. குளம்பரிலிருந்து ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, ஹரித்ரா, பவித்ரா, சச்சினுக்காக நல்ல ஒரு பாடலையே தாங்க சொல்லுங்க. பார்த்திபன் ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம், இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடும் சசிகுமாருக்காக ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெடிமடையிலிருந்து ராஜ்குமார் வந்திருக்காங்க. கற்பட்டிலிருந்து பப்டைலிருந்து நிசார் வந்திருக்கார். அருமையான இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. இதயம் கணிந்து இதமான இரவு நேர வணக்கம், நான் கலனி சுலைமான், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் யானைப்பாகன் படத்திலிருந்து ஒரு பாடலை தாங்க அப்படின்னு. பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் வந்திருக்காங்க. நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன், நானும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், வாழ்த்துக்கள். ராஜ் கமல் வந்திருக்காங்க. திவான் வந்திருக்கா, ஹாய் வணக்கம் கிருபாண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இருக்கேன், நான் கிருபா இல்லை நந்தா. சரி தரிசன் தரிசினி வந்திருக்காங்க. வணக்கம் குழும்பதன் நெஞ்சில் மோதல்கள், தரிசினி குருசேகரன் வந்திருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்சாப் வந்திருக்கா, வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் பசிபூரிலிருந்து இன்சாப் பாடல் தாங்கண்ணா அண்ட் ஸ்மைல். தம்பி இக்பாலுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க சொல்லியிருக்காங்க. சரி இந்த நேரத்தில் எங்களோட பேசுறது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், தவராஜா எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பண்றீங்க தவராஜா? சரி தவராஜா, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: மனைவி பிள்ளைகளுக்காகவும், பேர பிள்ளைகளுக்காகவும், திருமுருகனுக்காகவும்.
0: சரிங்க, நன்றி. 10 மாதம்

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:32. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? எங்க?
1: இந்திரா கிடைக்கிறேன், குளியாப்பட்டியில.
0: குளியாப்பட்டியில இந்திரா, இது முதல் தடவை பேசுறீங்களா?
1: என்ன
0: ரொம்ப குழம்பி போயிட்டீங்க? சரி, சாப்பிட்டீங்களா?
1: ஓ, சாப்பிட்டாச்சு. சரியான மழை, இடி இடி முழக்கம், மின்னல் மழை, அதனால எடுக்க கிடைக்கல, இப்பதான் எடுத்தேன்.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாட்டு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: இருக்கிறாங்க, பிள்ளைய இருக்கிறாங்க, பிரசாந்தன், மருமகள் ரேகா, மகள் பிரசாதனா, மருமகன் தினேஷ்குமார், மகள் பிரசாதினி, சூரியகுமார், டெனிக்சன், எல்லாரும் இருக்கிறாங்க. மற்றோர்.
0: சரி, நன்றிமா.
1: நன்றி.

0: நேரம் 10:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் வணக்கம்.
1: வணக்கம். எந்தவித குறைந்து பல்லாண்டு காலம் தாண்டி நோயில் நோய் இன்றி வாழ்ந்து பல்லாண்டு வசந்தம் அமைப்புகளை கண்டும் பணியாற்ற வேண்டும் என்று நான் விளங்கும் கடவுளை வென்று கொண்டு இதனை நல்லாத முயற்சிகளும் வாழ்த்துக்கள் வீணமான இருந்தாவது உங்கள் அப்பாவைய சொல்லிட்டம் மாய்பயந்து கலைக்கின்றன.
0: நன்றி நன்றி. எப்படி இருக்கிறீங்களாப்பா?
1: நான் நல்ல சுகமா இருக்கேன்.
0: சுகமா இருக்கு. அப்பாக்கு பாடல் எல்லாம் பிடித்திருக்கா? சரி அப்பா சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: நீங்க தொகுத்து வழங்கும் மகன் வந்தா தொகுத்து வழங்கும் பாடலுக்கு எனக்கு நன்றி. இந்த பாடலை இருந்து மனைவிக்காரன் உங்கள் வதைக்கும் மூன்று பிள்ளைகளுக்கும் அங்கே வதைக்கும் அங்கே வதைக்கும் சேரன் பேச்சு மாதிரிதான் மணிமகன் நண்பர்களுக்காகவும் மற்றும் மாணிப்பாய் வதைக்கும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் இங்கே வதைக்கும் சேரன் பேச்சு மாதிரி மணமகன் நண்பர்களுக்காகவும் மற்றும் எனது அன்பு மூலம் எங்கள் என்றும் உழவாக நன்றாவுக்காகவும் மட்டுமோ எனக்கு ஆளுப்போருக்கும் என்றும் எங்கள் பேரை குறிப்பிடும் ராஜலட்சுமிக்காகவும் மற்றும் எனது மகளை போல் இருக்கும் மாணிப்பாய் கையற்கரை உரிமையாளர் நீலாவுக்காகவும் மற்றும் மாணிப்பாய் இயக்குநர் இயக்கமாகவும் எனது அன்பு சமூகங்களை காட்டிக்கும் குடும்பத்துக்காகவும் மற்றும் பதினொன்றுக்கும் அனைத்து உள்ளதான் கோப்பம் உங்களுக்கு போனோம்
0: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிப்பா. நன்றி
1: நன்றி மகன்.

0: நேரம் 11:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 11:04. நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127750101 அல்லது 0127750111. சார், இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நந்தாங்க, எப்படி, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பஞ்சலிங்கம்?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். காலத்தால் அழியாத காலங்களை அள்ளி வழங்கி கொண்டு இருக்கும் வசந்த நிலாவை கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம்.
0: நெஞ்சில் நின்றுவேன்.
1: ஓமோ,
0: சரி, பாடலாம் பிடித்திருந்ததா உங்களுக்கு?
1: அனைத்து அனைத்து பாடலும் சூப்பர் பாடல்கள்.
0: சிந்தித்தால் சிரிப்பு வரும். சிரிக்கிறது குறைவு என்ன இப்ப?
1: ஓமோ, எஸ் எஸ் ஆர் நடிச்ச செங்கமரத்தி விஜயப்பட பாடல்.
0: ஓ, அப்படியோ? சரி, பஞ்சலிங்கம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: பாட்டு கேட்க வசந்தங்கள் சொந்தங்கள் அனைவருக்காகவும், மற்றும் எனது குடும்பத்தினருக்காகவும், மற்றும் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் நந்தான் அவர்களுக்கும் எல்லாருக்குமா சேர்ந்து கேட்போம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 11:15 மனதுக்கு நெருக்கமான பாடலோடு நின்றிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம். வந்து ரத்தினராசா.
0: ரத்தினராசா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ராசா. அப்புறம் சொல்லுங்க, வாழ்க்கையில எப்படி போகுது?
1: வாழ்க்கையில அந்த மாதிரி போகுது.
0: எங்க போகுது?
1: வாழ்க்கையோட
0: போகுது.
1: அப்படியோ? ஆமா.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. ரத்னா, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: ஓ, நீங்க சாப்பிடுத ரசிச்சு கொண்டிருக்கேன். சரி, தங்கராசா சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: ரத்னராசா,
0: எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: பாட்டு கேட்பது குடும்பத்தாருக்கும் வசந்த கேட்பதும் உங்களுக்கு எந்த பாடல தெரிய செய்யறது தெரியாம இருக்கு, அந்த மாதிரி பாட்ட போடுறீங்க.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி.
2: உலகம் ஆயி

நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்ல

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 11:25 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பலீலா. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: என்ன பண்றீங்க பலீலா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் பலீலா. என்ன பண்றீங்க?
1: என்ன
0: பாட்டு? என்ன பாட்டு? சரி, யாரெல்லாம் இருக்காங்க? யாரெல்லாம் இருக்காங்க? சரிங்க.

0: நன்றி.
1: சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111க்கு.

0: நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால். சில நேரம் 11:37 நிமிடம் இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாரு? யாரு?
1: என்ன
0: பாட்டு?
1: வானம் பாடிகளை பற்றி டி என் சௌந்தரராஜன் சுற்றுலாவும் பாடிய பாடல். வேட்பேன் சொல்லி கேட்டவுடைய காணவும்
0: யாரெல்லாம் இருக்காங்க?
1: என்னுடைய மிக்க நன்றியான கிரௌண்ட் மும்தாஜ் பேகம், பெருந்தளம்பட்டி சிவானா,
0: நன்றி.

0: நேரம் 11:48. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் நந்தனா, தோப்புற அனிபா.
0: அனிபா, எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பராக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வரவர்கள், நெஞ்சில் நின்றவை மறக்க முடியாத வரவர்கள்,
0: ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க
1: பாடல் கேட்பதற்கு? செல்லுநர் மொஹைடீன், ஜம்பஹா அப்துல் மஜீத், மத்தல ஐயா கண்ணி, எனக்க வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் நிகழ்ச்சி காட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேரங்களுக்காண்டியும் கேட்போம்.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேர்முன் நிகழ்ச்சியில் கலந்து சிரிப்பித்த அனைவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி ஆறு 102.8

0: விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார்
1: என்னுடைய பழக்கம். 102.6 102.8.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

வசந்தம் FM 102.6 102.8 கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: பூபாலம் கேட்கும் புது காலை தோறும் இயற்கை தேவனை புகழ் பாடும், பறவைகளும் பட்சிகளும் துதி பாடும், அதிகாலையில் சுதி மீட்டு கதி தேடும், ஒவ்வொரு காலை பொழுதிலும் தேவனை தேடுவது எத்தனை இனிமை, அவர் சத்தம் அனுதினம் கேட்டால் எத்தனை அருமை. ஆத்துமாவே, காலைதோறும் தேவனை தேடும் பழக்கம் உனக்கு உண்டா?

0: நேயர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி.

சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையூடாகவும் www.vastamfm.lk என்ற இணையதள முகவரியூடாகவும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்தும் கேட்க போறீங்க. இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, ஒரு புதிய வாரம் புதியதொரு நாள்ல உங்க அனைவருமே சந்திப்பது ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில எழுத்து கூட்டி படிக்க கற்றுக் கொடுத்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இருந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையுமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த பல மனிதர்கள் வரைக்குமே எல்லோருமே நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆசிரியர்கள் தான் இல்லையா? இன்று உலக ஆசிரியர்கள் தினம். இன்று உலக ஆசிரியர்கள் தினம், ஆனா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்குமே ஆசிரியம் என்பது அக்டோபர் 6ஆம் தேதியான நாளைய தினம் தான் கொண்டாடப்படுது. ஆனா ஐக்கிய நாடுகள் சபை மூலமா இன்று வந்து சர்வதேச ஆசிரிய தினமாக அறிமுகப்படுத்தப்பட்டாங்க, சரியா? ரைட், ஓகே. இன்றைய நாள் நல்ல பல சுபகாய் ஏற்படுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதோடு நமக்கு அறியாமை என்னும் இருளை விளக்கி அறிவு என்னும் வெளிச்சத்தை காட்டுகின்ற ஒவ்வொரு நல் ஆசிரியர்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வோம். இன்றைய சிந்தனைக்காக, ஒரு சிறந்த ஆசிரியர் புத்தகத்தில் உள்ள பாடங்களை மட்டும் கற்பிப்பதில்லை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் நம்பிக்கையை சேர்த்துதான் கற்பிக்கின்றார். கற்பித்தல் என்பது தகவல்களை தருவது மட்டும் கிடையாதுங்க, ஒரு மனிதனின் திறமையை நற்பண்புகளையும் வெளிக்கொண்டு வருவதுதான். நம் வாழ்க்கையில நமக்கு நல்வழி காட்டிய அனைத்து ஆசிரியர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். தொடர்ந்தும் நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-7175-0003, அதே போல 0312-7175-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0-7-40-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வசதியின் பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரம் அதிகம் 5 மணி கடந்த 9 நிமிடமாகவும் இந்த விலை துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துக்காக ஹரிகரன் பாடிய பாடல் ஒலிக்கின்றது.

பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 14 நிமிடமாகும் இந்த விலை நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக வத்தலிருந்து ஐயா கண்ணு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் யட்டியானுடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்துசுவாமி, அதே போல உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடுறதென்பு கேட்டிருக்கிறாங்க. பின்தெரிந்து ராசையா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தி, தேனும் தசன் ஆகியிருக்கவும் பாடுறதென்பு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அலவீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக செந்தில் வந்திருக்கிறாங்க. பருத்தித்துறை அருள்மொழி மற்றும் செங்கலடி ஸ்ரீமுருகன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடுறதென்பு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு டெஹிவலை ஜனனி ஸ்டோர்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும், ராசையா சிவஞானம் குடும்பத்தினருக்காகவும், அதே போன்று கதிர்காமம் விஜயா ஸ்வீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடுறது என்று கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்திருந்த ரெய்னாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகளில் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஹேட்டன் கலாதேவி ஐயத்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். முருகதாஸ், சபிக்ஷன், தவிக்ஷா, வீரையா திருச்செல்வம், ஏ எஸ் பாலச்சந்திரன், அங்கமுத்து, குணசீலன், அருள்மொழி, சண்முகநாதன் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டைமானாரு செல்வ சன்னதி சுதன் வந்திருக்கிறாங்க. சுபா யோகா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரெஜினோட் நாவட்கடந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கந்தக்குள்ளையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான இனிய காலை பொழுது வணக்கம் அக்கா, நினைத்ததை அனைத்தும் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஹரோ சந்திரா நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல் இது. தேனி சிதன்றல் தீபாவின் இசையில் ஆஹா திரைப்படத்துக்காக ஹரிஹரன் பாடுகின்ற இனிமையான பாடல்

உன்னை கொடு எண்ணி தருவேன் திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 26 நிமிடம் ஆகிக்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் மணிந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேர்படுத்துங்கள் 0312-775-0003 அதே போல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0-6-0-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். இந்த நேரம் கடவுளிலிருந்து விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். என்பன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. டிக்கோ அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக புண்ணிய ராஜா வந்திருக்கிறாரு. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கிரியல்ல ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஹட்டன் கேம் வழியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. என்பன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவுகள்லாம் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்றும் அதே போன்று உலக ஆசிரிய தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதாக நாவலப்பிட்டிருந்து ஸ்ரீநிலா வந்திருக்கிறாங்க. இதேவேளை மயிலும்பாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாராஸ்டேட் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாதுகே சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. துளசுவல பூமிகா சின்னத்தம்பி, நித்யபிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ராமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்கலிங்க, முத்துக்குமார், அருள்மொழி, சென்னையா, மகாதேவன், அதே போல எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்தொட்டை சிவாஜில கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு உமாச்சலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூநகலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. வணக்காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தலவக்கலிருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேபோன்று நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியும் அதே போன்று முகநூல் வழியும் இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் இது. தோஸ் திரைப்படத்துக்காக வித்யா சேகர் இசை ஒலிக்கின்றது பாடல்.